நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று சகவருடம் 1948 பாத்ரபத மாதம் 8 2026 ஆகஸ்ட் திங்கள் 30 ஞாயிற்றுக்கிழமை நேரம் 5:49 மதியணி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதியை தொடங்குகிறது.

நாளொரு குரல். இன்று புறங்கூறாமை என்ற 19வது அதிகாரத்திலிருந்து 187வது குரல் இடம்பெறுகிறது. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பொருள்: மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். நாளொரு குரல் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக இன்று 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதற் பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறுகின்றன.

அமைப்பு விபின் எஸ்நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி மண்டல செய்தி பிரிவு. 7:25 நலமாய் வாழ. புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:59 வரையிலும் தகவல் தளம். காலை 9 அரங்கிசை கத்ரி கோபால்நாத் அவர்கள் சாக்சபோன் இசை, ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், திருவாரூர் பி பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், பெங்களூரு ராஜசேகர் அவர்கள் மோர்சிங். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசி மாலை திருப்பனந்தாள் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது. இடம்பெறுவது ஆதி தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ரஞ்சனி காயத்ரி ஆகியோரின் பாட்டு. மாலை 4 காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் எழுத்தாக்கம் தெள்ளாறு ந பானவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாலை 5 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி வாதானூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், இரவு 7 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆனார் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களை தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி மாநிலம் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:53, இரவு 7:57, 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பாக உள்ள சில நிகழ்ச்சிகள். இன்று காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137 மன் கி பாத் உரை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக இன்று இரவு 8:00 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார் அவர்கள். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கணங்கள். மாலை 3:00 ரெயின்போ கிட்ஸ் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி.

நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல், அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை ஏஞ்சல்.

0: Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நீங்கள் இப்பொழுது 6:10
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
3: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வ புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவு தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவை தருவது உழவு தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசப்பிணி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பிணி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுயப் பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர், மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும், உலகலாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை, தானம் தவம் முயற்சி தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி, பசி உண்டாகுமாயின் பலமும் அழிந்துவிடும், வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை விளைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத்தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெரு

0: பெருஞ்செல்வக்களை வாழி, ஏர் வாழி, இசை வாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் பக்தி மனம் வீசும் தெய்வீக ராகம். தொடக்கமாக சீர்காழி டாக்டர் எஸ். கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய புனராவர்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் காலை 6 யாக பூஜை, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கடம் புறப்பாடு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு மேலமாரியம்மன் திருக்கோயில் ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 4 யாக பூஜை மற்றும் மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கடம் புறப்பாடு. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதல் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: கருத்த முத்து அப்பா, கருத்த முத்த கட்டில படுத்திருக்கிறது கருத்த முத்து தான். காலை வேற ஆட்டிக்கிட்டு இருக்காப்ல. சரி, கிட்ட போவோம்.
1: யாரும் வர மாதிரி தெரியுது.
0: அப்பா கருத்த முத்த கூட்டுகிட்டே இருக்கிறேன், என்னப்பா பண்ற?
1: கருத்த முத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா வயல்ல போய் வேலை செய்யாம கால நேரத்துல கட்டில படுத்துக்கிட்டு என்ன பண்ற? தென்னந்தோப்புல
1: காதமுத்த, நீ தான் அடிக்கடி வந்து ரசாயன உரங்கள்லாம் போடாத, இயற்கையான உரங்களை போடு அப்படின்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி இயற்கையான உரங்கள் போட்டா இப்ப வேலையே மிச்சம்பா, வந்து உக்காந்துட்டான்.
0: ஓஹோ, ரசாயன உரத்தை போடுறத நீ நிப்பாட்டிட்ட.
1: ஆமா,
0: இயற்கை உரத்தை போட ஆரம்பிச்ச உடனே உனக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடுச்சு.
1: ஆமாப்பா,
0: அதனால வந்து உட்காந்துட்டியா? உண்மைதான் கருத்தமுத்து, நாம தொடர்ந்து இந்த பயிர் உற்பத்திக்கு ரசாயன உரங்களை போட்டு போட்டு நம்ம மண்ணுடைய அந்த பௌதீக ரசாயன உயிரியல் பண்புலாம் இருக்குல்ல, எல்லாம் மாற்றம் அடைஞ்சு மண்ணுடைய நலமும் வளமும் சீர்கட்டுச்சு. மண்ணில உயிர்த்தன்மையே இல்லாம போயிடுச்சுப்பா.
1: ஆமா கருத்தமுத்து,
0: பல இடங்கள்ல மண் அப்படி ஆயிப்போச்சு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம ரசாயன உரங்கள் எல்லாம் தவிர்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்றோம். நான் பல தடவை உனக்கு சொல்லி இப்ப நீனும் மாறிவிட்ட.
1: ஆமாப்பா, நானும் இயற்கை உரங்களுக்கு மாறிட்டேன். கருத்தமுத்த, நீ சொன்ன மாதிரி ரசாயன உரங்களை நிப்பாட்டிட்டேன், இயற்கை உரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா மண்ணு வந்து அங்கங்க களிமண்ணா இருக்குது, மணல் பாங்கா இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் மண்ணு ஒவ்வொரு மாதிரியா இருக்குப்பா. இதுக்கு என்னதான் பண்றது?
0: கருத்தமுத்து, அத பத்தில உனக்கு கவலைப்படாதப்பா.
1: சரி,
0: மணற்பாங்கான மண்ணுல மண் துகள்கள் கட்டுமானம் அடையாமல் தனித்தனியா இருக்கும்.
1: ஓஹோ,
0: அதனால நீர் பிடிப்பு திறன் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். பயிர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த நீர், அப்புறம் ரசாயன உரங்கள், இதெல்லாம் நீர்ல கரைஞ்சி வீணா போயிடும்.
1: ஓஹோ,
0: நீர் தேவையும் உர தேவையும் அந்த இடத்துல அதிகரிக்கும்பா. அதே போல களிமண் அதிகமா இருக்கக்கூடிய நிலங்கள்ல மண் இறுகி போயிடும்.
1: ஓஹோ,
0: மண் அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும்.
1: அப்படிதான் இருக்குதா?
0: அப்ப மண்ணுல நீர் ஊடுருவக்கூடிய தன்மையும் குறைஞ்சு போயிடும். காற்றோட்டம் இருக்காது, மண்ணுல வெப்பம் பரவுதலும் சத்து ஊடுருவதும் தன்மையும் குறைஞ்சு காணப்படும்பா. அதனாலதான் வந்து நாம இயற்கை உரங்களை அதிகமா போட்டுக்கிட்டே வரணும். கால போக்குல இந்த களிமண் நிலமா இருந்தாலும் சரியாயிடும், மணல் பாங்கா இருந்தாலும் சரியாயிடும்.
1: சரி சரி,
0: புரியுதா?
1: புரியுது கதமுத்த. கதமுத்த, ரசாயன உரம் போடுறோம், அப்புறம் அங்கக உரம்னு சொல்ற இயற்கை உரம் போடுறோம், இது ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்?
0: கருத்தமுத்து, நாம இடக்கூடிய ரசாயன உரம், அப்புறம் அங்கக உரங்கள்ல இருந்து பயிர்கள் சத்துக்களை அப்படியே எடுத்துக்க முடியாது.
1: ஓஹோ,
0: மண்ணுல பல உயிர் வேதி வினைகளுக்கு உட்பட்டு அயனிகளாக உருவாகி அந்த அயனிகளை தான் பயிர்கள் எடுத்துக்கும்.
1: ஓஹோ,
0: டைரக்டா சத்துக்களை எடுத்துக்காது. பயிர்கள் எடுத்துக்கொண்டது போக அது மண்ணுல நிலை நிறுத்தப்பட்டால்தான் பயிர்களுடைய வளர்ச்சி காலம் முழுவதும் சத்துக்களை மண் வழங்க முடியும்.
1: ஓஹோ,
0: மணற்பாங்கான மண்ணுல இந்த அயனி மாற்ற திறன் வந்து குறைவா இருக்கும்.
1: அப்படியா?
0: அதனால மணல் பாங்கான நிலத்துல நாம போடக்கூடிய ரசாயன உரமோ மற்ற உரமோ அதிகமா பயிர்களுக்கு கிடைக்காம வீணா போயிடும்.
1: ஓஹோ,
0: சத்து

0: கற்கள் மண்ணில் நிலைநிறுத்தப்படணும். ஆனால் அங்கக உரங்களை நம்ம தொடர்ந்து மண்ணில் இடும்போது மண்ணுடைய அந்த கூழ்மத்தன்மை அதிகரித்து மண்ணுடைய வளம் அதிகரிக்கும். அதனால அந்த சத்துக்கள் மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு பயிர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் சத்துக்கள் கிடைக்கும்பா.
1: ஓஹோ,
0: இப்ப புரியுதா? ரசாயன உரம் போடுறதுக்கும் அங்கக உரம் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னே?
1: ஆமா கதமுத, நல்லா புரியுதுப்பா. கதமுத, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் மண்ணுக்கு தேவைதானா?
0: கட்டாயம் தேவைப்பா.
1: எப்படி?
0: பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், போரான், மாலிப்டினம், இது போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்துக்கள் அனைத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய உரம் எதுவுமே கிடையாது.
1: ஓஹோ,
0: ரசாயன உரங்கள் மூலம் நீர்ல கரையாத நிலைக்கு தான் வந்து சத்துக்கள் போகும். ஆனா அங்கக உரங்கள் மண்ணுல சிதைவடையும் பொழுது அதனால உருவாகும் அங்கக அமிலங்கள், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், இது போன்ற உலோக அயனிகளுடன் இணைந்து கீலேட் அப்படின்னு ஒரு கரிம உலோக கூட்டுப்பொருள் உருவாகும்பா.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: சரி,
0: இந்த கரிம உலோக கூட்டுப்பொருளை பயிர்கள் எளிதாக உறிஞ்சு கொள்ள முடியும். எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைக்கு நல்ல சாதத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா குழகுழன்னு அந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது?
1: ஆமா, நல்லா விரும்பி சாப்பிடுது.
0: அது மாதிரி இந்த கரிம உலோக கூட்டு பொருள் பயிர் எளிதா எடுத்துக்கிற மாதிரி மாறிக்கும்பா. புரிஞ்சிட்டா? உலோக அயனிகளுடன் இணைவதால, அதாவது நான் என்ன சொன்ன, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம், அது மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, இந்த உலோக அயனிகளோட இணைவதால மணிச்சத்து கரைஞ்சி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கும்பா.
1: ஓஹோ,
0: இப்படி ஒரு நிலைக்கு அந்த மண்ணு மாறிடும். இது போக கரிமப் பொருட்கள் இடும்போது வளர்ச்சி ஊக்கிகள், நொதிகள், இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும்.
1: ஓஹோ,
0: எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாரு. அதனால தான் ரசாயன உரங்களை குறைச்சிட்டு அங்கக உரங்களை நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
1: இதுதான் முக்கியம்.
0: ஆமா, இதுல எவ்வளவு தூரம் அங்கக உரங்கள் நமக்கு நல்லது செய்யுதுங்கிறத நுணுக்கமான விஷயங்கள்லாம் உன்கிட்ட சொன்னப்பா.
1: ஆமா ஆமா
0: கத்தமுத்து, இந்த அங்கக உரங்கள் எப்படி வேலை செய்யுது, மண்ணை வளமாக்குறதுல அங்கக உரங்களுடைய தன்மை என்ன,
1: சரி,
0: இதை பத்தி பல்வேறு விஷயங்களை உன்கிட்ட இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். இது போக இன்னும் சிலது இருக்குப்பா. மண்ணுல தாங்கல் தன்மையை அங்கக உரங்கள் எப்படி அதிகப்படுத்துது, மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அதுங்க அங்கக உரங்களோட சேர்ந்து என்னென்னலாம் செய்யுது, அப்புறம் நுண்ணுயிரிகள் மண்ணில் அதிகமாக பெருகிறதுக்கு அங்கக உரங்கள் எப்படி உதவி செய்யுது, இது போல பல செய்தி இன்னும் இருக்குப்பா.
1: சரி சரி,
0: அதெல்லாம் உனக்கு நாளைக்கு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு.
1: சரி கதமுது,
0: நீனும் போய் உன் வேலையை பாரு.
1: சரி,
0: நான் நாளைக்கு வரேன்பா.
1: நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடணும்பா. கதமுது, உனக்காக ஸ்பெஷலா ஒரு இளநீ வச்சிருப்பா.
0: என்னதுப்பா அது?
1: அதான் செவ்வழனி.
0: ஓஹோ, செவ்வழனி கூட நீ பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, எப்பா ஒன்னு மட்டும் குடுக்கறியப்பா, என் பொண்டாட்டி பிள்ளைக்கும் நான் குடுக்க வேணாமா?
1: கதமுத, இப்ப செவ்வழனி உனக்கு மட்டும் குடிக்க கொடுத்தான், ஒரு கொலையா இருக்குது உங்க வீட்டு கேட்டு போறதுக்கு.
0: சரிப்பா சரிப்பா, எங்க பாருக்கு?
1: அதோ சைக்கிளை கட்டி வச்சிருப்பாரு.
0: ஓஹோ, அது எனக்கு தான் கட்டி வச்சிருக்கியா?
1: கதமுத்த,
0: சரி கத்தமுத்த, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருப்பா, கொலைய சைக்கிள்ல கட்டிடுறான். பார்த்து பத்திரமா இருந்து போயிட்டு குடும்பத்தோட இளநீர் வெட்டி குடிங்க.
0: சரிப்பா சரிப்பா கத்தமுத்த, அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா கத்தமுத்தை.

0: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

0: மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத், மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிறேன்.

0: இருப்பது. சூழல் அறிவோம். புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
1: பாரம்பரியமாகவே நம் நாட்டில் மக்கள் இயற்கையை பாதுகாத்தும் பராமரித்தும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் இயற்கையை வணங்கும் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது, இன்னும் இருந்து வருகிறது. நம் நாட்டில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததுடன் அதன் மேல் மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தனர். அவற்றில் முக்கியமானது அடர்ந்த காடுகள் கொண்ட நிலப்பரப்பை வணங்குவதும், ஆல், ஆத்தி, வேம்பு, அரசு போன்ற மரங்களை தெய்வங்களோடு தொடர்புபடுத்தி வணங்குவதும் ஆகும். இவற்றை நமது கலாச்சாரத்தில் மிகவும் சாதாரணமாக பார்த்து வருகிறோம். இவ்வாறு இயற்கையோடு ஏந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் பல நம் நாட்டில் நிலவி வந்தாலும் அவற்றில் மையமானது புனித தோப்புகள் ஆகும். இவை கோவில் காடுகள், சாமி காடுகள் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. புனித தோப்புகளை மக்கள் காலம் காலமாக பராமரித்து வருகிறார்கள் என்பதற்கு சான்றாக வரலாறு முழுவதிலும் பழம்பெரும் நூல்களில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. பூம்புகாரில் இளவண்டிகை சோலை, சம்பாதிவனம், காவிரிவனம், சாயாவனம் போன்ற பல தோப்புகளில் மாளிகைகளும் கோயில்களும் அமைந்துள்ளதாக சிலப்பதிகாரத்தில் சில குறிப்புகள் கிடைக்கின்றன. நம் நாட்டின் நிலப்பரப்பு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு புனித தோப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த புனித தோப்புகள் அவை அமைந்திருக்கும் உள்ளூர் தெய்வங்களுக்கோ மூதாதையர் ஆவிகளுக்கோ அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். ஒவ்வொரு புனித தோப்பிற்கும் அங்கு வசிக்கும் காவல் தெய்வம் உண்டு. அந்த தெய்வங்களையோ அந்த புனித தோப்பையோ தொடர்புபடுத்தி நாட்டுப்புற கதைகளும் பாடல்களும் வழக்கில் நிலவுவதுண்டு. இந்த புனித தோப்புகள் அங்கு வசிக்கும் காவல் தெய்வங்களின் ஆளுகைக்கு உட்பட்டவை என்று உள்ளூர் சமுதாயத்தினர் உறுதியாக நம்புவதால் இங்கு மரம் வெட்டுதல், வேட்டையாடுதல் போன்றவற்றுக்கு சமூக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே புனித தோப்புகளில் அமைந்துள்ள காடுகள் பன்னெடுங்காலமாக மனிதர்களின் நடமாட்டமும் தொந்தரவும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதால் மிகவும் பழமை வாய்ந்ததாக விளங்குகின்றன. சில புனித தோப்புகளில் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு பெறப்படும் சிறு மகசூல் பொருட்களும் மூலிகைகளும் அந்த உள்ளூர் மக்களால் நுகரப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் இந்த காவல் தெய்வங்களின் கட்டுப்பாடுக்குள் பெரும் காடுகள் இல்லாவிட்டாலும் பல சிறு சிறு தோப்புகள் இருந்து வருகின்றன. மேலும் இவை உள்ளூர் தாவர இனங்களின் கடைசி புகலிடமாகவும் விளங்குகின்றன. அவ்வாறு அரிய தாவர இனங்கள் பாதுகாக்கப்படுவதால் அவற்றை நம்பி வாழும் விலங்கினங்களும் பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் நுண்ணுயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன. அப்பகுதியின் நீராதாரங்கள் குன்றாமல் பாதுகாக்கப்படுவதிலும் புனித தோப்புகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. மனிதர்களின் நடமாட்டம் இல்லாது இருப்பதால் மண்ணரிப்பும் அங்கு ஏற்படுவதில்லை. ஆகவே இந்த புனித தோப்புகள் அளவில் சிறியதான பல்லுயிர் இனப்பெருக்க பாதுகாப்பு மண்டலங்களாக பார்க்கப்படுகின்றன. இன்றைய நிலையில் புனித தோப்புகளுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் இவற்றை இதுவரை யாருடைய உதவியும் இல்லாமல் உள்ளூர் மக்கள் தமது சமூக கட்டுப்பாடுகளின் மூலம் பாதுகாத்து வந்தது போலவே அவற்றை தொடர்ந்து பாதுகாத்து இனிவரும் தலைமுறைக்கும் அளித்திட வேண்டும்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். புனித தோப்புகள் வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:00. சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி

பாரதியார் சிந்தனை. மீண்டும் சிந்தனை. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி பாரதியார் சிந்தனை கேட்டீர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் அனந்தலட்சுமி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை மத்திய அரசின் கேலோ இந்தியா மை பாரத் இயக்கங்கள் சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த 27ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்றது. பிள்ளையார் குப்பத்தில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவின் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குறித்தும் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் குறித்தும் கூறினார்.
1: We cannot have champions overnight. As Prime Minister said, half of the sports we don't participate at all. Because those, for example, when I remember he was the Chief Minister, he used to encourage shooting. So it's a very, it's a sports which doesn't need too much of practice at all. You need practice, but not years of practice. So I remember there's one lady who won the Asian Games, a girl, and he gave her a job as a DYSP in the state government. For example, he himself is running an institute, in an NGO, where he's concentrating on 6-7 sports. And he's got the best of the coaches, not only from India, but from abroad. He said, look, archery, he was mentioning about it. A lot of skills, talents available for archery, especially if you see the tribal districts of India, they're very skilled as far as archery is concerned. Then he talked about in his school he's got a fencing. Fencing is a small sport, but with minimum effort you can create champions. So I think as India, you want to be a cricketer or you want to be a footballer, you want to be a badminton player, it takes a lot of strain, time and effort to bring it. But there are certain sports which, with a minimum effort, you can achieve that. So that is what he was mentioning. I'm sure that the very fact that we are trying to bring 2036 Olympics into India is a kind of a, all of us to take pride. He said, yes, India can hold an Olympic Games, this thing. So I think that will change the entire sports

0: ecosystems this year.
1: கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் சிலரை சந்தித்து பேசினோம். அப்போது அவர்கள் கூறும் பொழுது,
2: ஐ எம் திவ்ய தர்ஷினி, ஸ்டடிங் இன் எஸ்பிவி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து விக்ஷித் பாரத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒலிம்பிக் ப்ரோக்ராம்க்கு என்னென்னலாம் வந்து ப்ராக்ரஸ் பண்ணால் நம்மளால் வந்து செலக்ட் பண்ண முடியும், இல்லை நம்மளால் வந்து அட்டைன் பண்ண முடியும், ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எங்ககிட்ட இருந்த எஃபர்ட்ஸ், எங்ககிட்ட இருந்த ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணோம். ஆல் த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஆல் த டிக்னிட்டரிஸ் எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஐ வாஸ் கிரேட் ப்ளஷர் டு த நோ தட் எல்லாருமே வந்து எங்களோட ஐடியாஸும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கன்சர்ன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ தேங்க் ஆல் த டிக்னிட்டரிஸ் அண்ட் ஆல் த ஹையர் அஃபிஷியல்ஸ் டு டேக் பார்ட் இன் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் விக்ஷித் பாரத் அண்ட் மை பாரத் அசோசியேஷன் ஆல்சோ.
3: என் பேர் செல்வரசி. நான் ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப்பில் க்ளோபல் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே இந்தியன் ஃப்ளாக் பிடிச்சிட்டு மெடல் வாங்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. என்னோடய சக்ஸஸ்க்கு பின்னாடி எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. என்னோடய இந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் ஷி வாஸ் மை பேக் போன். அவங்க எல்லாமே நான் இன்றைக்கி இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் திஸ் கவர்மெண்ட். கேலோ இண்டியா டாப்ஸ்னு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக. எஸ்பெஷலி கேலோ இண்டியா வந்து ரூரல் ஏரியாவில் இருக்க டேலண்டட் யங்ஸ்டர்ஸோ ப்ளஸ் ரிமோட்டட் ஏரியா ஸ்மால் வில்லேஜில் இருக்கவங்களோட டேலண்ட்டை கிராஸ் ரூட் லெவலே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து அவங்களுக்கு காம்படிஷனில் எப்படி வின் பண்ணணும்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ வாஸ் அ குட் இனிஷியேட்டிவ். ஐ வுட் லைக் டு தேங்க் பாரத் கேந்திரா ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் இன் மை பாரத் போர்ட்டல். ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் இன் மை பாரத் போர்ட்டல். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ ஸ்டார்ட் டூயிங் ஸ்போர்ட்ஸ், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ட்ரீம் பிக் அண்ட் வித் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் ஈஸிலி.
4: ஐ எம் மோகன் ராஜ் ஃப்ரம் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். 2036 வர போகிற ஒலிம்பிக்ஸில் நடக்க போகிறேன். இது எப்படி நம்ம மாற்றங்கள்லாம் உண்டாக்கலாம், நம்மளோட டேலண்ட் எப்படி கொண்டு வரலாம், கேம்ஸ் எப்படி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் நிறைய மெடல்ஸ் நிறைய பீப்பிள்ஸ் எங்கேருந்து ரூரல் பீப்பிள் ரூரல் ஏரியாஸ் இருக்கிற பீப்பிள்ஸ்லாம் எப்படி கொண்டு வரணும் விளையாடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. நிறைய ஐடியாஸ் நாங்கள் ஷேர் பண்ணோம். அதுக்காக நான் வந்து என்எஸ்எஸ் சார்பாகவும் எங்கள் மை பாரத் போர்ட்டல் சார்பாகவும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து மை பாரத் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.
1: மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ தேவைகளுக்காக செயல்படுத்தப்படும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாகும். அனைவருக்கும் ஆரோக்கியம், எல்லோருக்கும் நல்வாழ்வு என்ற இலக்குடன் செயல்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்து பல பயனுள்ள தகவல்களை தருகிறார் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இயக்குனர் டாக்டர் அனந்தலக்ஷ்மி.
5: ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா நமது பாரத பிரதமர் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செப்டம்பர் 23 இத்திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தார். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம். இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். 2019 இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் புதுவை மாநிலத்தில் கொண்டு வரும் பொழுது 1,03,434 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று வந்து 2,09,000 குடும்பங்களுக்கு இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ்ன்னு 2011 அந்த கணக்குப்படி 1,03,434 குடும்பங்களுக்கு 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 40% புதுச்சேரி மாநிலமும் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2021 வந்து 1,14,968 குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு 2021 ஜனவரி மாதத்திலிருந்து அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. 2019 இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் புதுவை மாநிலத்தில் தொடங்கும் பொழுது வெறும் 7 மருத்துவமனைகள்ல இத்திட்டத்தை கொண்டு வந்தோம். இன்று 32 மருத்துவமனைகள் இத்திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளும் 20 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன. பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2024 செப்டம்பர் மாதம் 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் வந்து பதியறதுக்கு தேவையானது வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு பிளஸ் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆயுஷ்மான் ஆப்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆயுஷ்மான் ஆப்பில் போய் அவங்களே அந்த திட்டத்தில் பதிஞ்சுக்கலாம். அவங்க மருத்துவ சிகிச்சை பெற்றதற்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டதுன்னு அந்த

0: பேலட் பேலன்ஸும் அந்த ஃபோன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு சாதாரண மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நம்ம ஆரம்பிக்கும் போது 1,242 பேக்கேஜஸ் தான் அதில் இருந்தது. இன்று வந்து 1,946 ப்ரொசீஜர்ஸ் அதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க, 37 ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு வரும் அனைத்து நோய்களும் இத்திட்டத்தில் கவர் ஆகியிருக்கு. பிறகு வந்து இப்போ லேட்டஸ்டாக கேன்சரும் இதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நமது புதுவை மக்களுக்கு வரைக்கும் இல்லை, இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இத்திட்டம். அந்த மருத்துவ காப்பீடு அட்டை இருந்தால் மருத்துவ காப்பீடு அட்டை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட நான் வந்து மருத்துவ காப்பீடுலாம் அங்கீகரிக்கப்பட்டேன், ஏன்னா நான் சிவப்பு அட்டை இருக்கேன், அது ஒன்று சொன்னாலே போதும். இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்து நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி மாநிலத்தில் வரைக்கும் சிவப்பு அட்டை, ஐ ஆம் எலிஜிபிள், நீ நான் வெறும் சிவப்பு அட்டை, நான் எனக்கு மருத்துவ காப்பீடு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாலே போதும், எந்த தனியார் மருத்துவமனைகளும் அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம், அவங்க அதை ரொம்ப இதுவாக ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. எல்லாரும் நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையே காமிக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அவங்களுக்கு தெரியும், சரி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வர மறந்து போயிருந்தால் நம்ம ரேஷன் கார்டு சொல்லலாம், அது சொன்னால் நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்றத ஒரு விழிப்புணர்வு இன்னமும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பயனடைந்த பயனாளிகள், அவங்க உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கிட்டலாம் பதியாதவங்களை பதிய செய்ய சொல்லணும். ரெண்டாவது வந்து பதிஞ்சவங்களும் திருப்பி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு இருக்குது, இதை வந்து நீங்கள் பதிஞ்சிக்கிட்டனா நம்ம இந்தியா முழுக்க எங்கே சென்றாலும், ஏன்னா இங்கேருந்து நம்ம ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம், சுற்றுலா போகிற இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கும் போதே யாராவது வந்து ஒருத்தவங்க மோதிட்டாங்க, ஒரு அடிபட்டுது, அதுக்கு ஒரு சிகிச்சை எடுக்கணும்னாலும் நம்ம இந்த மருத்துவ காப்பீடு அட்டையில் பண்ணிக்கலாம். ஸோ பயனடைந்த பயனாளிகள் அவர்கள் இருக்கிற இடத்துலையும் அவங்களோட உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கிளாஸ்மேட்ஸு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட். ஆயுஷ்மான் பாரத்னாலே மூன்று கிளைகள்ங்க. ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் ப்ரமோட்டிவ் க்யூரேட்டிவ், அதாவது ஆரோக்கியமாக நம்ம வாழணும், வருமுன் காப்போம், வந்ததுக்கப்புறம் கொடுக்குற சிகிச்சைகள், அதுக்கப்புறம் சிகிச்சை வந்தவொடனே அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அது வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அது பிரைமரி கேர் லெவல். அடுத்தது வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர், அட்மிட் ஆயிஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அது செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர். இந்த சென்டர்ஸை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான் ஆயுஷ்மான் பாரத் பிஎம் அபீம், ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். இது எல்லாமே டிஜிட்டலாக கொண்டுட்டு வர்றது தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
4: தினந்தோறும் பகல் 12:30
3: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: பிற்பகல் 3:30
3: சங்கீத சாரல்.
5: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மெண்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.

0: இறந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்மோஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலேயே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்பு, அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, புகையிலை மற்றைய போதைப் பொருட்களுக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது. புகையிலை என்பது ஒரு ஆரம்பகட்ட ஒரு போதைப் பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த புகையிலை பயன்பாடு மெல்ல மெல்ல வந்து மற்றைய போதைப் பொருட்களாக இருக்கக்கூடிய ஆல்கோஹால், அடுத்தது வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு வந்து வழிவகுக்கிறதுன்னு சொன்னா அது உண்மைதான். ஆரம்ப நிலையில இந்த புகையிலையை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் வந்து போதுமானதாக இருக்கும். நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புகையிலை பயன்பாடு வந்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்காது. அப்பொழுது அவர்கள் என்னன்னா, மற்றைய போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துவதற்கு தயாராவார்கள். குறிப்பாக வந்து புகையிலையோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான போதைப் பொருள் வந்து ஆல்கோஹால் தான். புகையிலை பழக்கம் மெது மெதுவாக வந்து குடிப்பழக்கமும் போய், குடிப்பழக்கமும் வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வந்து போதாத நிலையில் மற்ற போதை வஸ்துக்கள் சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகையிலையினுடைய தாக்கம் போதாது, அதற்கு மேலும் எனக்கு போதை வேணும்ன்றப்போ ஒவ்வொரு போதைப் பொருளா எக்ஸ்பெரிமெண்டேஷன் முறையில வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனே வந்து எப்ப அடிமைத்தனம் ஆச்சுன்னு தெரியாம அதுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. இது எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா, விடலை பருவத்தில இருந்து அடல்ட்டுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த காலேஜ் போகக்கூடிய டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா மேற்பார்வை பார்க்கக்கூடிய நிலையில் வந்து இல்லாமல் இருக்கலாம், வெளி மாநிலங்கள் இல்ல வெளி மாவட்டங்கள்ல போய் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல் போன்ற செட்டப்புகள்ல வந்து இருக்கிறப்போ பெற்றோருடைய கண்காணிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறதுனால வந்து அங்க இருக்கக்கூடிய சக மாணவர்களோடு சேர்ந்து இந்த புகையிலை பழக்கம் அது மெது மெதுவாக மற்ற போதை பழக்கத்துக்கு வந்து மாறிடுறாங்க அப்படின்னா, அது எல்லா இடத்துலயுமே வந்து இந்த காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக தான் இருந்துட்டே இருக்கு. எப்படி வந்து நம்ம வெளியில் வரலாம், இதை எப்படி தடை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பழக்கத்திற்கு ஆளான நண்பர்களிடம் இருந்து நம்ம விலகி இருப்பது தான் முதல் விஷயமே. ரெண்டாவது, புகையிலையே தவறானதுன்னு சொல்றப்போ அதையும் வந்து பயன்படுத்துறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா, அடுத்த போதைப் பொருட்களுக்கு நம்ம போறதுன்றது வந்து வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பழக்கமும் நம்ம கிட்ட இல்லாமலும் போயிடும். எல்லாருமே சொல்லுவாங்க வந்து, இந்த வயசுல நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், இந்த வயசுல நம்ம இந்த பொருட்களை வந்து பயன்படுத்தி பார்த்துடணும், அதுக்கப்புறம் பெருசான இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவா போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த பழக்கத்திற்குள் போயிட்டு வெளியில் வருகிறார்கள் என்று பார்த்தால் ரொம்ப கணிசமான எண்களையே நம்ம வந்து பார்க்க முடியும். 100 நபர்கள் அந்த பழக்கத்திற்கு உள்ள ஆளாக போகிறார்கள் அப்படின்னா 1-2 பேர் தான் அதுல இருந்து வெளிவருகிறார்களே. மற்றவர்களை நம்ம வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சு, அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை இழந்து திரும்பவும் வேற ஏதாவது வந்து ஒரு படிப்பை படித்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து செல்கிறார்கள். இந்த புகையிலைன்றது வந்து ஆரம்பத்துல ஒரு நிக்கோட்டின் பவுச்சஸோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளா மாறின பிறகு வந்து எந்த நிலையில் நீங்க இருக்கிறீர்கள் என்றக்கூடிய ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நபர்களாகவே நீங்கள் இல்லாமல், அதை தாண்டி போதை, போதை தேவை, போதை தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற கூடிய 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வந்து தள்ளப்படுகிறீர்கள். இந்த காரணத்தினாலதான் இதை கேட்வே ஆஃப் ட்ரக்ஸ் சொல்றோம். இதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா மற்ற போதைப் பொருட்கள் தானாக உங்கள் உடலுக்குள் செல்ல ஆரம்பித்து விடும். அதற்கான சூழ்நிலையையும் காலத்தையும் நீங்கள் தன்னாலே உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய படிப்புகளை கவனத்திலிருந்து வெளிவந்து இந்த போதைப் பொருட்களுடைய அடிமைத்தனத்துல தான் நீங்க நிப்பீங்க. அதனால தயவு செய்து எல்லாருக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் வந்து இதுதான், எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தாலும் புகையிலை பொருளாக இருந்தாலும் அதை பயன்படுத்தாதீர்கள். பயன்படுத்துவது உங்களுக்கு தீமையை தான் தரும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். புகையிலை மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு நாள்

0: ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லோரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான், ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார், உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-லும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-லும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நகருலா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கோழிகள் நகரம், முட்டைகள் நகரம், போக்குவரத்து நகரம் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றுள்ள காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் வே ராமலிங்கம் அவர்கள் பிறந்த ஊரான நாமக்கல் மாவட்டத்தினை வலம் வரப்போகிறோம். கல்வெட்டுகளில் நாமக்கல் பகுதி திருவரைக்கல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அனுப்பப்படும் முட்டைகள்

நாமக்கல் மாவட்டத்தினை வலம் வரப்போகிறோம். கல்வெட்டுகளில் நாமக்கல் பகுதி திருவரைக்கல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அனுப்பப்படும் முட்டைகள் நாமக்கல் பகுதியில் உற்பத்தி செய்யப்படுவதாலும் நாமக்கல் கோழிகள் நகரம் என்றும் முட்டைகள் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நாமக்கல் பகுதியானது பல்லவ வம்சத்தில் மனம் புரிந்திருந்த அட்டிகுல மன்னன் குணசீலா என்பவரின் ஆட்சியில் இருந்துள்ளது. பின்னர் 9ஆம் நூற்றாண்டில் கொங்கு மண்டலத்தின் மீது படையெடுத்து வென்ற சோழர்களின் ஆட்சியின் கீழ் இருந்து பின்னர் விஜயநகர பேரரசின் ஆளுகையின் கீழ் இருந்து வந்துள்ளது. அதன் பின்னர் ஹைதர் அலியின் படைத்தலைவர்களில் ஒருவரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு 1768ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மலைப்பிரதேசமாகவும் தெற்கு பகுதிகள் சமவெளிகளாகவும் காணப்படுகின்றன. இம்மாவட்டத்தின் பிரதான ஆறுகளாக காவிரி ஆறு, ஐயாறு, கரிப்பொட்டான் ஆறு மற்றும் திருமணிமுத்தாறு ஆகியவை திகழ்கின்றன. இவற்றில் காவிரி ஆறானது தெற்கு தென்மேற்கு திசைகளில் மாவட்டத்தின் எல்லையை அரவணைத்தவாறு செல்கிறது. நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு 1/1997 தனி மாவட்டமாக செயல்படுகிறது. மேலும் இங்கு காண வேண்டிய இடங்களாக நாமக்கல் மலைக்கோட்டை, ஜேடர்பாளையம் தடுப்பணை, கொல்லிமலை, அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயில், நாமகிரி அம்மன் திருக்கோயில் ஆகிய இடங்கள் உள்ளன. தொடர்ந்து வலம் வருவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நகுடா நிகழ்ச்சியில் நாம் முதலில் நாமக்கல் மலைக்கோட்டையினை வளம் வரப்போகிறோம். நாமக்கல் மலைக்கோட்டையானது இந்நகரத்தின் சிறப்பம்சமாகும். இக்கோட்டையானது சமதளமான பகுதியில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள குறுகலான படிகளின் மூலம் இக்கோட்டையை சென்றடைய முடியும். இக்கோட்டையானது மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. இதில் காணப்படும் கற்கள் மற்றும் பாறைகளில் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் இக்கோட்டையை முற்றுகையிட்ட போது ஏற்பட்ட மோதல்களின் வடுக்களை காண முடிகிறது. இம்மலையின் இரு பக்கங்களிலும் தலா ஒரு குகை கோயில் அமைந்துள்ளது. இவை நரசிம்ம சுவாமி கோவில் மற்றும் ரங்கநாத சுவாமி கோயிலாகும். அடுத்ததாக நாம் வளம் வரப்போகும் இடம் ஜேடர்பாளையம் அணை. நாமக்கல் மாவட்டத்தில் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் இது அமைந்துள்ளது. நாமக்கல் நகரத்தில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அணையானது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. திருவிழா காலங்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் இங்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இவ்வணையில் படகு சவாரி செய்வதற்காக நீர்த்தேக்க பகுதி உள்ளது. படகு சவாரி செய்வதற்காக ஃபைபர் படகுகள் உள்ளன. குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருள்களுடன் கூடிய பூங்காவும் இங்கு உள்ளது. அடுத்ததாக நாம் கொல்லிமலைக்கு செல்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியாக கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது நாமக்கல் நகரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இம்மலைப்பகுதி மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைச் செடிகளுக்கு பெயர் பெற்றதாகும். இங்குள்ள அறப்பளீஸ்வரர் கோவில், தோட்டக்கலைத்துறை தோட்டம், மூலிகை தோட்டம், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, படகு இல்லம், பெரியசுவாமி கோவில், எட்டுக்கை அம்மன் கோவில், அன்னாசி பழத்தோட்டங்கள், வியூ பாயிண்ட் மற்றும் தொலைநோக்கி இல்லம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களாக உள்ளன. மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தாக கருதப்படும் ஆட்டுக்கால் கிழங்கு இங்கு கிடைக்கப்பெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தில் இங்கு வல்வில் ஓரி திருவிழா கொண்டாடப்படுகிறது.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வேலை வாய்ப்பு செய்திகள். இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலைவாய்ப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்துசக்தி அமைப்பு மையத்தில் எல்பிஎஸ்சி காலி இடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் 10, ஃபயர்மேன் 1, டிராப்ட்ஸ்மேன் 1 என மொத்தம் 19 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ. வயது வரம்பு 4/9/2026 18 முதல் 35 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹750. மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி. மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2, டிப்ளமோ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி. விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணைய முகவரியை காணலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது நகருலா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நாமக்கல் மாவட்டத்தினை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு செல்கிறோம். நாமக்கல்லில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்செங்கோட்டில் இக்கோவில் அமைந்துள்ளது. கொங்கு நாட்டில் அமைந்துள்ள 7 சிவஸ்தலங்களில் இக்கோவிலும் ஒன்றாகும். இக்கோவில் மலையின் மீது அமைந்துள்ளது. இக்கடவுளின் உருவமானது நேர்கோட்டில் பாதி ஆணின் வடிவிலும் பாதி பெண்ணின் வடிவிலும் அமைந்துள்ளது. சிவனையும் பார்வதி தேவியையும் ஒரே வடிவில் வழிபடுவதன் அம்சமாக அமைந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக இக்கோவில் கருதப்படுகிறது. நிகழ்ச்சியெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தினை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இக்கோவில் நாமக்கல் நகரத்தில் அமைந்துள்ளது. திராவிட கலையம்சத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் புராணமானது விஷ்ணு பகவானின் அவதாரமான நரசிம்மர், அனுமன் மற்றும் லக்ஷ்மி தேவியருக்காக தோன்றியதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆஞ்சநேயரின் சிலை 18 அடி 55 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இந்தியாவில் மிகவும் உயரமான அனுமன் சிலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. இக்கோவிலில் தூண்களை கொண்ட மண்டபத்தின் வழியாக மூலஸ்தானத்தை சென்றடையலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாமக்கல் நாமகிரியம்மன் திருக்கோயிலினை வலம் வரும் போகிறோம். இக்கோவில் நரசிம்மர் சுவாமி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி நாமகிரியம்மன் கமலாலய குளத்திலிருந்து எழுந்தருளி நரசிம்ம சுவாமி கடவுளை வணங்கி தவம் மேற்கொண்டுள்ளார். இக்கோவில் நரசிம்மர் சந்ததியை நோக்கி அமைந்துள்ளது. இங்கு நரசிம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் புனித தீர்த்தம்

ஊற்று ஒன்று உள்ளது. இக்கோவிலுக்கு வெளியே 18 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை அமைந்துள்ளது. இக்கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் பல்லவம் மற்றும் சாளுக்கிய கலைகளின் வெளிப்பாடுகளாக உள்ளன.

0: ஆகாஷ்வாணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெறும் கேரள கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெறும் ஆரன்முளா படகுப் போட்டியை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உஸ்பெகிஸ்தான் யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் தாஷ்கண்டில்

0: உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு 4வது முறையாக மனிதாபிமான அடிப்படையில் 10 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை விமானம் மூலம் நேற்று அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில், சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். தேசிய அளவிலான கால்பந்து போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாளை முதல் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில ஜூனியர் ஆடவர் கால்பந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02:25. தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் இரும்பினை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். தனிம வரிசை அட்டவணையின் 8வது தொகுதியில் உள்ள இரும்பு ஒரு உலோகமாகும். இது வெள்ளிச்சாம்பல் நிறமுடையது. இது FE என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. லத்தீன் மொழியில் ஃபெரம் என்றால் இரும்பு என பொருள்படும். இதிலிருந்து FE என்ற குறியீடு பெறப்பட்டது. இது பளபளப்பாகவும் நீளும் தன்மையுடனும் தகடாக்கும் தன்மையுடனும் உள்ளது. அண்டத்தில் மிகவும் பரவலாக காணப்படும் தனிமங்களில் இது 8வது இடத்தில் உள்ளது. இது பூமியின் மையத்தில் உருகிய நிலையில் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் இரும்பினை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். உலோகவியல் முதல் மறுசுழற்சி வரை பல்வேறு தொழில்களில் இரும்பை மிகவும் பயனுள்ளதாக்கும் எண்ணற்ற பண்புகள் இரும்பிற்கு உண்டு. ஃபெரோ காந்தத்திறன், இதன் பொருள் இரும்பினால் காந்தங்களை உருவாக்க முடியும் அல்லது காந்தங்களால் ஈர்க்கப்படும் என்பதாகும். இதனால் இரும்பு அல்லாத உலோகங்களிலிருந்து இதனை பிரித்தெடுப்பது எளிதாகிறது.

0: நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்ஸ்

மிகவும் சக்தி வாய்ந்த உலோகமாக மாறுகிறது. இரும்பு விலை மலிவானதாக இருப்பதால் இது பல உலகளாவிய தொழில்களுக்கு மதிப்பு மிக்கதாக விளங்குகிறது. இரும்பு தகடாகும் தன்மை கொண்டது. மேலும் சுத்தியலால் அடிக்கப்படுவது போன்ற அழுத்தங்களால் இது உருமாறக்கூடும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். இன்றைய நிகழ்ச்சியில் இரும்பை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இரும்பு நீர்த்த அமிலங்களில் கரையும், வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும், மேலும் இது காந்தத்தன்மை கொண்டதாகும். இரும்பானது எஃகு உற்பத்தியிலும் விட்டங்கள் மற்றும் பிற வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதிலும் பயன்படுத்தப்படுகிறது. வலுவான அரிப்பு எதிர்ப்பு திறன் கொண்ட துருப்பிடிக்காத எஃகு சமையல் பாத்திரங்கள், வீட்டு உபகரணங்கள் மற்றும் பிற சமையலறை பொருட்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது மருத்துவ உபகரணங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது.

0: சதவீதம் கார்பன் உள்ளது. இது பம்புகள், வால்வுகள் மற்றும் குழாய்களில் பயன்படுத்தப்படுகிறது. அம்மோனியாவை உருவாக்கும் ஹேபர் செயல்முறையில் இரும்பு வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகின்றது. இரும்பு மற்றும் அதன் கலப்பு உலோகங்கள் மற்றும் சேர்மங்களையும் பயன்படுத்தி காந்தங்களை உருவாக்கலாம்.
1: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இரும்பை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நிக்கல், குரோமியம், வனேடியம், டங்ஸ்டன் மற்றும் மேங்கனீசு போன்ற சேர்க்கைகளை கொண்ட கார்பன் இகுகளான கலப்பு உலோக இகுகள் இரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. கருவிகள், இயந்திரங்கள், தானியங்கி வாகனங்கள், கப்பல் கட்டுதல், கட்டிட கட்டமைப்பு பாகங்கள், பாலங்கள் மற்றும் விமானங்கள் போன்ற பல்வேறு அன்றாட பொருட்களில் இரும்பு பயன்படுத்தப்படுகிறது. இவை துப்பாக்கி குழல்கள், மிதிவண்டி சங்கிலிகள், மிதிவண்டி பாகங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. வார்ப்பிரும்பில் 3 முதல் 5

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியிலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியிலே 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். அடுத்ததாக மிகவும் பிரபலமான சில இரும்பு உலோக கலவைகள் மற்றும் அவற்றின் பயன்களை தெரிந்து கொள்வோம். எஃகு இரும்பு மற்றும் கார்பனால் ஆன ஒரு பொருள். இது கட்டிடம் கட்டுதல், ஆயுதங்கள் தயாரித்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. துருப்பிடிக்காத எஃகு இது மிக அதிக அரிப்பு தடுப்பு திறனை கொண்டுள்ளது. குறைந்தபட்சம் 10.5% குரோமியம் சேர்ப்பதன் மூலம் தயாரிக்கப்படும் இது கடினமான சூழல்களுக்கு உகந்த ஒரு சிறந்த பொருளாகும். இந்த உலோக கலவையானது தகடாக்கக்கூடியது, குறைந்த இழுவிசை வலிமையை கொண்டது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இரும்பை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். வார்ப்பு இரும்பு சிலிக்கான் மற்றும் கார்பன் 3-5% கலக்கப்பட்ட வார்ப்பு இரும்பு வலிமையானது, எடை குறைவானது மற்றும் பல்வேறு பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது. இரும்பு மற்றும் நிக்கல் இந்த கலவையானது அதிக வெப்பம் மற்றும் அமிலத்தை எதிர்க்கும் திறன் கொண்ட ஒரு உலோக கலவையை உருவாக்குகிறது.

இரும்பு மற்றும் மேங்கனீசு, இந்த கலவை மிகவும் நீடித்து உழைக்கக்கூடியது. இரும்பு மற்றும் டங்ஸ்டன், டங்ஸ்டனை இரும்புடன் கலப்பதன் மூலம் அதிக வெப்பநிலையிலும் கடினத்தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உலோகக் கலவை உருவாக்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை தகவல் தளம் நிகழ்ச்சியில் இரும்பினை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9 மணி. அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி வயலின், திருவாரூர் பி பக்தவச்சலம் மிருதங்கம், பி சுரேஷ் கடம், பெங்களூரு ராஜசேகர் மோசிங். தொடக்கமாக நீது சரணமுலே என தொடங்கும் சிம்ஹேந்திர மதியமும் ராகத்தில் மிஸ்ரசாபு தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. அடுத்து ஆஜானு பாகு எனத் தொடங்கும் திலங் ராகத்தில் ஆதித்தாளத்தில் அமைந்த முத்துகிருஷ்ண சுவாமி கிருதி.

நேரம் 9:40. அரங்கிசையில் அடுத்து மாமவது ஸ்ரீ சரஸ்வதி என தொடங்கும் ஹிந்தோளம் ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி.

அரங்கிசையின் நிறைவாக தந்த நானா என தொடங்கும் பௌளி ராகத்தில் துஸ்ரம் தாளத்தில் அமைந்த அன்னமாச்சாரியா கிருத்தே.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1115 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளாவின் ஆலப்புழாவில் நடைபெறும் கேரளா கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெறும் ஆறான்முழா படகுப் போட்டியை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மங்கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பங்கேற்கிறார். பிரதமரின் சேது யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் திறன் மேம்பாடு, தொழில் முனைவு மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான விவாதங்கள் நடைபெறவுள்ளது. பின்னர் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் லக்னோ இராணுவ குடியிருப்பு பகுதியில் 101 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 வளர்ச்சி திட்டங்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டுகிறார். ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு 2025 புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையைப் போன்று 3

0: மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கொண்ட தற்காலிக பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் செப்டம்பர் 21 முதல் 25 வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைந்த பின்னர் தற்காலிக பதவி தேர்வு பட்டியல் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் பட்டியலின் அடிப்படையில் இடம்பெறும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறுபவர்கள் தேர்வு பட்டியலில் இடம்பெற இயலாது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02.

நேர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடலும் ஒளியேற ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கம் சென்று உங்களின் விருப்ப பாடலை தட்டச்சு செய்யுங்கள், பாடலை கேட்டு செய்யுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கடலூர் நாச்சியார்பேட்டை அன்பழகன், இவருக்காக வருகிறது மௌனம் பேசியதே படப்பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து சென்னை சுகன்யா பரத் இவரின் விருப்ப பாடலாக வருகிறது இன்று போல் என்றும் வாழ்க்கை படப்பாடல்.

நேரம் 10:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவரின் விருப்ப பாடலை வருவது தம்பிக்கு என்ற ஒரு படப்பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1115 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா இவர்களின் விருப்பமாக வருவது போக்கிரி படப்பாடல்.

நேரம் 10:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் இவரின் விருப்பமாய் வருவது சொல்ல மறந்த கதை படப்பாடல்.

நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி, அஸ்வினி, சாய்வன்பா, ஆதிரா இவர்களின் விருப்பமாக வருவது வாழ்க்கை வாழ்வதற்கே படப்பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவர்களின் விருப்பமாக வருவது ராஜா ராஜா தான் படப்பாடல்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் நேற்று உரையாற்றுகையில் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு 2025 புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் கடந்த 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போன்று 3 மடங்கு எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை கொண்ட தற்காலிக பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைவடைந்த பின்னர் தற்காலிக பதவித் தேர்வு பட்டியல் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இடம்பெறும் என்றும், சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள தவறுபவர்கள் தேர்வு பட்டியலில் இடம்பெற இயலாது என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: के लिए जरूर लिखिए। आपका भेजा हुआ अनुभव देश के किसी कोने में किसी के लिए नई प्रेरणा बन सकता है। मुझे आपके सुझावों और अनुभवों की प्रतीक्षा है। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
4: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம்
4: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
5: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
4: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
5: நம்ம பள்ளிகளில், கல்லூரிகளில்,

0: கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண்.

0: பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண், அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த மூணு சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதி

பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டுப் பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார்.
வாடிக்கையாளர்கள் அதிகரித்து

வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டி எஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி தோசை சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பி எம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாய். அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாய். இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலுபுரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள்,
ஆகியவற்றின்

போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது.
நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு

இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை
பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.

0: இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாள நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 137வது மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:23. நேர்களை 1812 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி இது ரெட்ரோ நேரம். இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக 80களில் வெளிவந்த அழகான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் வருகிறது கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:11. நான்கு நொடி
1: இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது வீரா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:16:37. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இது ரெட்டர்ன் நேரம். ரெட்டர்ன் நேர நிகழ்ச்சியில் 80களில் வெளிவந்த ரொம்ப அழகான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம், எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:22:40. இதற்கேற்ற நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:30. நேர்களை 1812 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அறிவிசில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாய்மாய் என கே என தொடங்கும் அப்பர் திருக்குறுந்தகை கேட்கலாம்.

நேயர்களை இதுவரை கேட்டது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் திருப்பனந்தாள் எஸ் முத்து கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்டலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: என்
1: மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின் படி நமது மூவண்ணக் கொடி பிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
0: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளி

0: களில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: சாத்தியம் நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது, அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம்

0: மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: சட்டம் நாசமா போக, அவன் பற்களை இறுக கடித்தவாறே பேசினான். அவன் என் முகத்தில் அரைந்திருந்தால் கூட எனக்கு ஒருவேளை அவனுக்கும் எளிதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பயலோ என் இதயத்தில் அவனது நாற்றம் பிடித்த எச்சிலை காரி துப்பிவிட்டான். அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. அந்திரே பாவலிடமிருந்து தன் கையை வெடுக்கென்று பிடுங்கினான். அதன்பின் கசப்பும் கரகரப்பும் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினான். நான் அவனது முகத்தில் ஓங்கி அரைந்துவிட்டு விலகி போனேன். அப்போது எனக்கு பின்னால், மாட்டிக்கொண்டாயா என்று திராகுனவ் மெதுவாக சொல்லியது எனக்கு கேட்டது. அவன் அந்த மூலையிலேயே காத்து கொண்டிருந்தான் போலும். சிறிது நேரம் கழித்து அஹோல் மீண்டும் தொடர்ந்து பேசினான். நான் திரும்பியே பார்க்கவில்லை. என் மனதில் மட்டும் என்னவோ ஒரு உணர்ச்சி, அடிவிழுந்த சத்தத்தை மட்டும் நான் கேட்டேன். இருந்தாலும் ஏதோ ஒரு தவளையை மிதித்து விட்ட மாதிரி அருவறுப்போடு நான் என் வழியே நடந்தேன். வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஜனங்கள் சத்தம் போட்டு கொண்டு வந்தார்கள். இசாயை கொன்றுவிட்டார்கள் என்று சத்தம் கேட்டது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. எனது கையில் வலி எடுத்தது. என்னால் வேலையை பார்க்க முடியவில்லை. எனக்கு உண்மையில் வலி இருந்ததா என்பது தெரியாது. இருந்தாலும் என் கை மரத்து திமிர்பிடித்து போயிற்று. அவன் தன் கையை வெறித்து பார்த்து கொண்டான். என் கையில் படிந்துவிட்ட இந்த கரையை என் வாழ்நாள் முழுவதும் என்னால் கழுவிவிட முடியாது. ஆனால் உன் இதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே என்று மிருதுவாக சொன்னாள் தாய். நான் அதற்காக என் மீது குறை கூறிக்கொள்ளவில்லை, இல்லவே இல்லை என்று உறுதியாக சொன்னான் ஹகோல். இந்த சம்பவம் அருவறுக்கத்தக்க சம்பவம். இந்த வேண்டாத விவகாரத்தில் நான் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டாம். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று தோளை உலுக்கியவாறு சொன்னான் பாவல். நீ அவனை கொல்லவில்லை. அப்படியே செய்திருந்தாலும், கேளு தம்பி, ஒரு கொலை நடந்து கொண்டிருப்பது தெரிந்தும் அதை தடுப்பதற்கு எதுவும் செய்யாமல் சும்மா இருப்பதென்றால் எனக்கு புரியவே இல்லை என்று பாவல் அழுத்தி கூறினான். பின் சிறிது யோசனைக்கு பின்பு, அதாவது புரிகிறது, ஆனால் வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. ஆலை சங்கு அலறியது. அதனது அதிகாரபூர்வமான ஆணையை காதில் வாங்கி கொண்ட ஹகூல் தலையை ஆட்டியபடி சொன்னான், நான் வேலைக்கு போகவில்லை. நானும் தான். நான் குளிக்கிற இடத்துக்கு போகப் போகிறேன் என்றான் அந்திரே. அவன் லேசாய் சிரித்தான். பிறகு தன் துணிமணிகளை சேகரித்து கொண்டு உற்சாகமே அற்று வீட்டை விட்டு வெளியில் சென்றான். தாய் அன்பு ததும்பும் கண்களோடு அவன்

0: போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு பாவல் என்று பேசத் தொடங்கினாள் தாய். ஒரு மனிதனை கொலை செய்வது மகா பாவம் என்று எனக்கு தெரியத்தான் செய்கிறது. என்றாலும் நான் யாரையுமே குற்றம் சாட்ட மாட்டேன். நான் இசாயிக்காக அனுதாபப்படுகிறேன். அவன் ஒரு குள்ள பிறவி. அவனை இன்று பார்த்த பொழுது அவன் என்னை பார்த்து சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. உன்னை தூக்கில் போடப் போவதாக அவன் என்னை பயமுறுத்தினான். ஆனால் அவனே இப்போது செத்து போய்விட்டான். அவன் மறைந்து போனான் என்பதற்காக சந்தோஷப்படவோ அவன் சொன்ன சொல்லுக்காக அவனை பகைப்பதற்கோ என்னால் முடியாது. அப்போது நான் அவன் மீது அனுதாபம் கொண்டேன். இப்போது அந்த அனுதாபம் கூட இல்லை. அவன் மீண்டும் மௌனமாகி சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு வியப்பு நிறைந்த புன்னகையோடு மேலும் பேசினான். அட கடவுளே, பாஷா கண்ணு, நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறாயா? உண்மையில் அவள் பேச்சை அவன் கேட்கவில்லை. எனவே அவள் முகத்தை சுழித்து கொண்டே பதில் சொன்னான். தரையை பார்த்தவாறே நடந்து கொண்டிருந்த பாவல் பெண் இவ்வாறு சொன்னான். இதானமா வாழ்க்கை? ஜனங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி புதிருமாய் நிற்கிறார்கள் என்பதை பார்த்தாயா? நீ உன் விருப்பத்திற்கு விரோதமாக ஒருவனை அடித்து வீழ்த்தி விடுகிறாய். ஆனால் தாக்கப்படுவது யார்? உனக்கு இருக்கும் உரிமைகளை விட எந்த அளவிலும் அதிக உரிமையற்ற ஒரு அப்பாவி பிராணியையா தாக்குவது? இந்த சந்தர்ப்பத்தில் அவன் உன்னைவிட அதிர்ஷ்ட குறைவான பிறவி. காரணம், அவன் ஒரு முட்டாள். போலீஸ், அரசியல் போலீஸ், ஒற்றர்கள் எல்லோரும் நமது எதிரிகள். ஆனால் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தானே? நம்மை போலவே ரத்தம் உறிஞ்சப்படும் வர்க்கம்தானே? அவர்களையும் மனிதர்களாக கருதுவதில்லை. உலகம் அப்படி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த முதலாளிகளோ ஜனங்களை ஒருவருக்கு ஒருவர் எதிராக மூட்டி விடுகிறார்கள். பயத்தினாலும் அறிவின்மையாலும் ஜனங்களின் கண்களை குருடாக்கி, கையையும் காலையும் தலையிட்டு கட்டி, மக்களை கசக்கி பிழிந்து இரத்தத்தை உறிஞ்சி தீர்க்கிறார்கள். மக்களை ஒருவருக்கொருவர் உதைக்கவும் நசுக்கவும் தூண்டிவிடுகிறார்கள். அவர்கள் மக்களை துப்பாக்கிகளாகவும் குண்டாந்தடிகளாகவும் கற்களாகவும் உருமாற்றி, பார் இதுதானடா அரசு என்று கூறுகிறார்கள். அவன் தன் தாய் அருகே சென்றான். பிறகு பேசினான். அது மகா பாவம் அம்மா. லட்சோப லட்ச மக்களை கொன்று குவிக்கும் பஞ்சபாபாதக படுகொலை, மனித இதயங்களை கொன்று தள்ளும் கோர கொலை. நான் சொல்வது புரிகிறதாம்மா? அவர்கள் இதயங்களை கொல்லும் ஈவிரக்கமற்ற கொலைக்காரர்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா? நாம் ஒருவனை தாக்கினால் அதை எண்ணி வருந்துகிறோம், வெட்கப்படுகிறோம். நாம் அனைவருமே அப்படிப்பட்ட செயலை அருவறுத்து வெறுத்து தள்ளுகிறோம். ஆனால் அவர்களோ ஆயிரக்கணக்கான மக்களை அமைதியாக ஈவிரக்கமற்று, ஈர நெஞ்சமற்று, வேதனையற்று, சொல்லப்போனால் பரிபூர்ணமான இதய திருப்தியோடு கொன்று தள்ளுகிறார்கள். அவர்கள் ஜனங்களை கசக்கி பிழிந்து உயிரை பருகுவதற்குரிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? தங்களது தங்கத்தையும் வெள்ளியையும் சொத்து சுகங்களையும் பாதுகாப்பதற்காக. நம் மீது அவர்கள் செலுத்தும் அதிகாரத்தை, ஆட்சியை நிலைக்க வைக்கும் சகல சட்ட திட்டங்களையும் பாதுகாத்து போற்றி வளர்ப்பதற்காகவே தான். அம்மா, நீ இதை கொஞ்சம் யோசித்துப்பார். மக்கள் குலத்தை கொன்று குவிப்பதும், மக்கள் குலத்தின் இதயங்களை சின்னாபின்னப்படுத்துவதுமான காரியத்தை அவர்கள் எதற்காக செய்கிறார்கள்? தங்கள் இனத்தையோ தங்கள் உயிரையோ பாதுகாப்பதற்கான தற்காப்பு முயற்சி அல்ல அது. ஆனால் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட கோர கொலையில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் இதயத்துக்குள்ளே இருப்பதை அவர்கள் பாதுகாக்க விரும்பவில்லை. இதயத்திற்கு வெளியே உள்ள பொருள்களை தான் அவர்கள் காப்பாற்ற எண்ணுகிறார்கள். அவன் அவளது கரங்களை எடுத்து அவற்றை அழித்து பிடித்தவாறு பேசினான். நீ மட்டும் இந்த செய்கையில் உள்ள கசப்பையெல்லாம் உணர்ந்துவிட்டால், இந்த செய்கையின் வெட்ககரமான கேவல நிலையை உணர்ந்துவிட்டால், நாங்கள் எந்த சத்தியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை லகுவில் புரிந்து கொள்வாய். அந்த சத்தியம் எவ்வளவு மகத்தானது, புனிதமானது, அருமையானது என்பதையும் நீ கண்டுகொள்வாய். தாய் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்தாள். தனது இதயத்தையும் தன் மகனது இதயத்தையும் ஒன்றாக்கி ஒரே ஜோதியாக, பிரகாசமான ஏக ஜோதி பிழம்பாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஆசை அவள் மனத்தில் நிறைந்து நின்றது. கொஞ்சம் பொறு பாவல் என்று சிரமத்தோடு முனகினாள் அவள். என்னால் அதை உணர முடியும், கொஞ்சம் பொறுத்திரு.
1: நேயர்கள்.

0: இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1 மணி. நேர்களே, 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2272542402725250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2272402725250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் வருது பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:06, 14:00. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில், அதாவது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கினா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணலாம். டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250. அடுத்ததாக உங்களுக்காக காதலன் திரைப்படத்திலேருந்து சூப்பராக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:12. நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் ஜாய்ஸ் மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை. இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: Okay.
1: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:16:51 நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியும் மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் வந்து சசிகலா விக்னேஷ், குட்டியாங்குப்பத்துலேருந்து பேசுகிறேன்.
1: சசிகலா விக்னேஷ், நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம்.
1: ஓகே,
2: என்ன சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் தான் சாப்பிடணும். உங்கள் கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும்.
2: சரி, ஓகே.
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: தலைவன் தலைவி படத்துல இருந்து வாலி இயம் பொட்டல முட்டை, அந்த சாங் வேணும்.
1: ஓ, அந்த பாடல் எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அது வந்து எங்க பாப்பா அந்த பாட்டு தான் கேட்டுட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது, தூங்குறது, எல்லாத்துக்கும் அந்த பாட்டை பாட்டு தான் தூங்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பிடிச்சது.
1: பாருங்க, இப்ப இருக்கிற குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க. உங்களுடைய பாப்பாக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க.
2: நன்றிங்க.
1: நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான, அதாவது மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணலாம். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2725240225050. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்கூறியீட்டியை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2725240 2725250. இப்போ அவங்க கேட்ட தலைவன் தலைவி படத்துலேருந்து இந்த பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் மறுமணி 27 நிமிடத்தில் நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்ப நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர்ல இருந்து சங்கீதா சுரேஷ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: என்ன பாட்டு
0: உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்
1: தெரிஞ்சுக்கலாம்?
0: இந்த பாட்டு அப்படியா? சூப்பரா, மீன் குழம்போட சேர்த்து இந்த பாட்டையும் சேர்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணி கேட்டு ரசிச்சுட்டே சாப்பிடுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றிம்மா, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டைம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் இல்லைங்களா? கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240752 இந்த 0 வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்டேன் ராசாவின் மனசுலேயே திரைப்படத்தை வந்து பாடல் வருது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:35:37. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணெய் இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.
1: தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:46. நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்தமான பாடலை சீக்கிரமாக கேட்டு ரசிங்க.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:51 24 நேர்களை உங்கள் நினைவருக்கும். இன்று மாலை 4 காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம், எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஸ்டெல்லா மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, ஸ்ரீ சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் கேட்கலாம். பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: campaign gaining momentum across the country. Death toll from flash floods in Nepal rises to 734, nearly 2,500 people still missing. India sends fourth relief flight carrying 11 tons of humanitarian aid to Nepal. Red alert for heavy to very heavy rainfall issued over Odisha for today. And defending champions Germany to take on Spain in men's FIH Hockey World Cup 2026 final in Wavre, Belgium this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:15. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடக்கமாக பாடல் கேட்கலாம். வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:21:58. நேர்களே, உங்கள் நினைவருக்கு காப்பிய செல்வி மணிமேகலை. நாடகம் எழுத்தாக்கம் தெல்லாறு நாவானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஸ்டெல்லா மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. என்ற மனைவி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:28. என்ற மினிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அன்னை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:31. என்றும் இணைவு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல்கா கேட்கலாம், போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:35. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:40.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதித்தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வழங்க இருப்பவர் வி. வசந்தராஜா அவர்கள்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55 20 வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சேலம் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட் சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு தேவாளா சின்னக்கல்லாறு வால்பாறை பாப்பிரெட்டிப்பட்டி மேல்கூடலூர் ஓமலூர் உப்பாசி வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி குடலூர் பஜார் ஆனைமடுவு அணை சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை நீலகிரி தருமபுரி நாகப்பட்டினம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:16. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜப் தட் ஹை ஜான் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:20. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நரசிம்மம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:25:38 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக மான் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது.

0: শুনক শুনক শুনক রাইজ সকল, কেওআইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকাণ নকৰিব। টোটালিকে কেওআইসি আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনার কোনো পরিবর্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা এটিএম বা বিজনেস করেসপন্ডেন্ট অর্থাৎ বিসির ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বর বা মোবাইল ব্যাংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ কেওআইচি আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
1: আৰবিআইয়ে কয়,
2: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:31. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீதசாரல். சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் ரஞ்சனி காயத்ரி அவர்கள் பாடிய பாடல்களை கேட்கப் போகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரங்க புறவிகாரா என தொடங்கும் பிருந்தாவன சாரங்கா ராகம் ரூபக தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:42. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எப்போ வருவாரோ என தொடங்கும் ஜோன்புரி ராகத்தில் ஆதிதாளம் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:48:15. நேர்களே, உங்கள் நினைவிற்கு காப்பிய செல்வி மணிமேகலை. நாடகம் எழுத்தாக்கும் தெல்லாறு பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஸ்டெல்லா மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாயுஜி மேனே என தொடங்கும் மிஸ்டர் பகோடி ராகம் ஏகதாளத்தில் மீரா பஜன் கேட்கலாம்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:56. சங்கீதசாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக வில்லினை ஒத்த என தொடங்கும் திஸ்ர ஏக தாளத்தில் காவடு சிந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரி திமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாஸ்.

0: வாசமுருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க, மாதம் மும்மாறி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக, ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலைக்கமுகு, குலைவாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
2: மாதவி, மாதவி!
3: யார்? வயந்த மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
2: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன் அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது. மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை. மாதவி, நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள். மாதவி,
3: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா? வயந்தமாலை, கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். வயந்தமாலை,
2: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாதவி, அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
3: போய் வா வயந்தமாலை. சுதமதி, சுதமதி, இங்கே வா.
4: என்ன அம்மா?
3: இதோ பார், இந்த வயந்தமாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உவவனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் சுதமதி.
4: அப்படியே ஆகட்டும் அம்மா. மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது பார். ஆ, ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே. இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒளி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்களே.
5: அப்படியா? அவர் என் அழகில் மயங்கி
6: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
4: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
6: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
7: யார், சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
8: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும்.

0: என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள்? சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
1: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை துறவ நிலைக்கு வந்துவிட்டாள், எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
0: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராபதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
2: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
1: ஆமாம் அம்மா, இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள், எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
2: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
1: ஆ, அதோ அதோ பாருங்கள், ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே, பாருங்கள் அம்மா பாருங்கள்.
2: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
3: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே, என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி,
1: அம்மா
3: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
2: என்ன இந்த பெண், நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
3: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நல்வினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்க சொல். நல்லதே நடக்கும்.
1: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே, இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கிச் சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
2: இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே. இதென்ன, இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. ஆஹா, இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வளம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறது. ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11ஆம் நாள், உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீப்புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா ஆஹா, அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க பெண் ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே. ஆஹா ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா? தாயே, உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
3: மணிமேகலை, அஞ்சற்க. சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணை அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன் தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான்வழியே நினைத்த இடம் செல்லவும்

0: பசி தாகம் பிணியின்றி வாழவும் நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.
1: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த என்னை தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கி விட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
0: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
1: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. ஆ, அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே. வணக்கம் தாயே.
2: வணக்கம் பெண்ணே. யார் நீ? இங்கே எப்படி வந்தாய்?
1: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
2: ஓஹோ, அப்படியா? என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்ன தீவு என்று ஒன்று உள்ளது. அறத்தின் நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
1: நல்லது தாயே, நல்லது.
2: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வலம் வா.
1: அப்படியே செய்கின்றேன் தாயே. ஆ, இதென்ன அற்புதம்! இதை வலம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
2: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வலம் வா.
1: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளந்துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கியர் மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
1: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? ஆஹா, அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
2: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
1: ஆஹா, அற்புதம், அற்புதம். தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி என் கையில் வந்து சேர்த்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
2: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
1: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
3: சுதமதி, என் மகள் மணிமேகலை ஏழாம் நாள் வருவாள் என்றாயே, இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
4: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. ஆ, அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
3: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
1: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
3: வா மணிமேகலை, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
1: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உழவவும் பசி பிணி தாகமின்றி இருக்கவும் வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
3: என்ன இது? பொன் போல மின்னும் ஒரு அழகிய பாத்திரமாக இருக்கிறதே, என்னம்மா இது?
1: அம்மா, இது அமுத சுரபி. இதிலிருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
4: ஓ, அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
3: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த ஏழு நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
1: ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம்.

0: இதுதான் நடந்தது அம்மா.
1: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
0: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது, நல்லதுதானே.
2: அம்மா, நான் உடனடியாக அரவணடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
0: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் உன்னோடு வரலாமா?
2: ஓ, அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
3: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை, வணங்குகிறோம் அடிகளாரே.
4: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. மூவரும் எழுந்திருங்கள்.
2: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
4: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
2: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
4: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரிமுனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கிக் கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்துச் சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
0: ஆ என்றால் பசு. இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே, நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
4: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
2: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
4: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தனர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
0: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
4: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென்மதுரையை அடைந்து அங்கிருந்த சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் அற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையேல் பட்டினி கிடப்பான்.
2: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதே தான் நடக்கும் இல்லையா அடிகளாரே?
4: ஆமாம் மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
2: அருமை, அருமை! திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
0: பிறகு அவ்வூரில் பசிப்பினி இல்லாமல் போனதா அடிகளாரே?
4: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச இந்திரன் கோபமுற்று அமுத சுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுத சுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கிறது. அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக

0: பாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிப்பல்லவத் தீவில் மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
1: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபுத்திரனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
0: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடிவிட்டது மாதவி.
2: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
0: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன் இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
2: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா? கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
0: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
2: உத்தரவடிகளாரே.
1: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசியம்மா, பசிக்குதே, யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பசி தாங்க முடியவில்லையே.
2: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
3: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டார். கோபம் கொண்ட அந்த முனிவர் 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
2: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில் முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
1: அம்மா, பசி பசி.
2: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி அல்ல அல்ல, அன்னம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளில் இருந்து இதில் அன்னம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
4: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அன்னம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
2: ஆதிரையா? யார் அவள்?
4: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன் இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான்.
1: அம்மா!
4: வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலில் இருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
2: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
4: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீ மூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள் தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
3: கதை நன்றாக இருக்கிறதே. அப்புறம் என்னானது?

0: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி, அம்மா, உயிர் பிழைத்து அவ்வழியாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே, தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள், நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
1: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
1: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
2: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
1: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
0: ஐயோ, ரொம்ப பசி, என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே. யாராவது உணவு தாருங்களேன்.
1: இதோ அவளை வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
2: நல்லது தாயே. காயசண்டிகை, இங்கே அருகே வா, புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்த பால் சோறு வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய் சண்டிகை, சாப்பிடு.
0: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள். வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
2: காய சண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
0: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
3: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே. அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
2: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
4: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாக இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
5: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
4: ஓ,
5: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றது.
4: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
5: ஆம்,
4: என் மனம் அஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
5: தோழனே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை. அவள் துறவு கோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
4: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
5: சரியாக சொன்னாய் தோழா, வா புறப்படுவோம்.
3: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார், சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார், இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார், அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
3: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள்.
6: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு!
7: ஆஹா, ஆஹா,
6: என்ன வியப்பு!

0: நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரபி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே. அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே. இவள் அந்த அன்னபூரணி தாயே தான். வாழ்க தாயே, வாழ்க, நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
1: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாறி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
2: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
3: அம்மா, என் பெயர் காஞ்சனன். என் மனைவி காயசண்டிகை, விருச்சக முனிவர். 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்பதால் அவளை பார்த்து அடைத்து செல்ல வந்தேன் அம்மா.
2: ஓ, தாங்கள் அந்த காயசண்டிகையின் கணவரா?
3: ஆமாம் தாயே.
1: அவளின் பசிப்பினை தீர்ந்து விட்டது ஐயா.
3: என்ன என்ன, என் மனைவிக்கு பசிப்பினி தீர்ந்து விட்டதா? என் காயசண்டிகை குணமாகி விட்டாளா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாயே, தாயே, எங்கே அவள், எங்கே அவள்? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
2: நான் என் சொந்த நகரமான விஞ்சை நகரத்துக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கி இருக்கின்றாளோ என்னவோ. எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
3: நல்லது தாயே, நல்லது. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
2: நல்லது ஐயா, புறப்படுங்கள். இதென்ன குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே! ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்துவிட்டாரோ?
1: என்ன சொல்கிறாய் சுதமதி? இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்துவிட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
2: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காயசண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
1: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
2: ஆ, என்ன ஆச்சரியம், அப்படியே காயசண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக் கொள். சீக்கிரம், இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பிவிடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கிக் கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
4: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுத சுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆர்வியர் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
2: வேண்டாம் இளவரசே, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
4: முடியாது, என் கட்டித்தங்க மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சு உடனே நிறுத்து.
2: இளவரசே, இளவரசே, அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
4: மணிமேகலை, மணிமேகலை, என் ஆருயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணே, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
1: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனே, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
4: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டால் இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே, அகமகிழ்ந்தேன். மணிமேகலை, எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா, வா மணிமேகலை, வா என்னோடு.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி. எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
5: என்ன, இந்த வாலிபன் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லையே. சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.

0: என் அருமை மனைவி காயசண்டியை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
1: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்துச் செல்லட்டுமா? வா என்னோடு, வா என்னோடு.
2: ஐயோ இது அநீதி! துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
1: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை, மணிமேகலை, ஓடாதேனில் என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
0: அற்புதம்! அந்த பெண் இவனிடமிருந்து தப்பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. அவள் ஓடும் போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டியை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டியை தானா?
1: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே. ஐயோ நான் என்ன செய்வேன்! அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுதசுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள் அல்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுதசுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வச் சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு. இல்லையே உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
3: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினேன், எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
4: என்ன இது? தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படும்.
5: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
6: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து பாராட்டினாரே.
5: அது மட்டுமா? சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்கச் சொன்னாரே.
6: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பிணியை மக்களிடமிருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
5: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கூட்டம் ஆயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
6: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
5: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை. இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளையெல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
6: சரியாக சொன்னாய் சுதமதி. அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
5: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
6: புறப்படுவோம் சுதமதி.
4: என் அன்பு தோழனே, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
7: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம். இளவரசே, இதோ உலக அரவிக்கு வந்துவிட்டோம்.
4: தோழனே, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே

0: அவளை இழுத்து வருகிறேன்.
1: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காய சண்டிகை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே! ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே! என் நிலை இருதலைக்குள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே! ஐயோ, நான் என்ன செய்வேன்?
2: கண்ணே, காய சண்டிகை, அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை

0: என்ன செய்வேன்?
1: கண்ணே, காய சண்டிகை, அங்கே என்ன பார்வை? ஏன் என்னை கண்டு அஞ்சிவிட்டாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டுகொண்டேன். அருகே காய சண்டிகை, வா, நம் நம் நம் நகரத்துக்கு செல்வோம். வா. என்ன இது, நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற பாதையிலே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ,
2: என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
3: ஆமாம் இளவரசே, காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் தெரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரபியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
2: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலைதான் காயசண்டிகை உருவில் இருக்கின்றாளோ? அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்? நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
1: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காயசண்டியை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது, விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி வீழ்த்துகிறேன். ஐயோ,
4: ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காயசண்டிகை எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம்.
0: நில் நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காயசண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்குக் கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
1: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காயசண்டிகை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
0: மணிமேகலை அமுதசுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடும் பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
1: கொடுமை! என் மதி மயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, ஆண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவத்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
0: காஞ்சனனே கலங்காதே, ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே, வந்த வழியே உடனே புறப்படு.
1: ஐயோ, நான் இளவரசனை கொன்று விட்டேனே. இருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன், புறப்படுகிறேன்.

0: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
1: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே!
0: காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன் தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ
1: புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு. புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
2: மணிமேகலை, நில், அவன் அருகே செல்லாதே.
0: குரல் கேட்கிறது, ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே, சொல்.
2: மணிமேகலையே, உனக்கு இவன் கணவனாகியதும், இவனுக்கு நீ மனதிற்கினிய மனைவியாகியதும், சென்ற பிறவிகளில் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளில் நடந்துள்ளது. நீ இப்பொழுது புத்த பெருமானின் அருளால் பிறவி துன்பத்தை போக்குவதற்காக பிறந்துள்ளாய். இந்த மாய பாச வலையில் சிக்காதே. இவன் இறப்புக்காக வருந்தாதே. இவன் இப்படி இறக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதிலிருந்து எவருமே தப்ப முடியாது. நீ எதற்கும் கலங்காதே. மகன் கொலையுண்டதர்மைக்கு நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே.
3: மன்னர் பெருமான் வாழ்க! தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
4: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே, வாருங்கள் வாருங்கள். அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
5: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தம் அடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பினியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான். ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
4: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும் போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா? கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இடிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதய குமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
5: உத்தரவு அரசே.
4: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவனை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தும்.

0: இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலைதானே? அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
1: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
0: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம் அமைதி அடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
1: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
0: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
1: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
0: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தெரிந்துவிட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
0: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம் வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்து விட சொன்னேன் அம்மா, கெடுத்து விட சொன்னேன். நீ ஆணுருவில் இருப்பதைக் கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி. நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
0: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
2: வான் வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
3: மகளே மணிமேகலை,
2: நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. என் அன்னை நேரில் வந்து விட்டார்கள். வணங்குகின்றேன் தாயே.
3: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு. மகளே, உன்னை இந்த துருவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமான் அருளால் நீ பசியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணையை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல
2: தாயே.
3: ஒரு தவமுனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம், எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும். என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
2: என் அன்பு தாய், என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கிவிட்டார்கள்.

0: அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம். ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம். நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து வறுமை நிறைந்திருக்கிறதே. வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இலங்கிலே அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம். இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
1: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி. மணிமேகலை, நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
0: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரி. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளரையும் நான் வழங்க வேண்டாமா?
1: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள் தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள். அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள் வாருங்கள். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சசங்கம் சரணம் கச்சாமி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யு பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கனிந்த வாழ்வு.
1: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்க சொந்த ஊரு?
4: நான் பிறந்தது, படித்தது, பள்ளிப்பருவம் முடித்தது, ஆரம்ப காலத்தில் வேலையை சேர்ந்தது எல்லாமே எனது ஹோம் டவுன் சேலத்தில்
3: தான். சொல்லுங்களா.
4: என் தாயார் ரத்தினம், என் தகப்பனார் பெயர் பாலசண்முகம். அவர் சேலத்திலேயே தாசில்தாராக அரசாங்கத்தில் வேலை பார்த்து வந்தார். என் உடன் பிறந்தவர்கள் 5 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. எனக்கு பெரியவர் ஒரு அக்காவும் எனக்கு கீழே 4 தங்கைகளும் இருக்கிறார்கள். தம்பி ஒருவர் இருக்கிறார்.

0: நீங்க பிறந்த வருடம்?
1: 1962 மே மாதம் பிறந்தேன்.
0: சரி, படித்ததெல்லாம் வந்து சேலம். அப்போ ஒரு டவுனில் தான் படிச்சிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: அந்த அனுபவத்தெலாம் சொல்லுங்களேன். ஆரம்ப காலத்தில் அந்த பிரைமரி ஸ்கூல் படிப்பு, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு தான் எல்லாருக்குமே.
1: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், அப்போ எல்கேஜி யூகேஜி என்பது கிடையாது. ஸோ 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த காலத்தில் ஓடுவதும் ஆடுவதும், வீட்டிற்கு பக்கத்திலேயே பள்ளி இருந்ததினால் நடைபாதையாக சென்று விடுவேன். பஸ் வசதி எல்லாம் இல்லை அப்போது, அங்கே
0: நடந்துதான் போகணும்.
1: ஆமாம்,
0: கும்பலாக போவீங்களா?
1: அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, 4 பேர் 5 பேர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சேர்ந்து செல்வோம். குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு செல்லவில்லை, வெளியே நிறுத்தி விடுவார்கள். அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கப்புறமே உள்ளே சேர்த்துக் கொள்வார்கள்.
0: மதிய சாப்பாடு
1: வீட்டிற்கு வந்து விடுவோம்.
0: வீட்டுக்கு வந்துடுவீங்க?
1: அப்போ ஸ்கூலில் வந்து மதிய சாப்பாடுன்ற ஒரு சிஸ்டம் இல்லை, அதனால வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போவோம். நான் 3:30-4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அப்படியே ரோட்டில் ஆடிக்கொண்டு வீட்டுக்கு 6 மணிக்கு வருவோம். இப்போது வந்து பெரிய பண வசதி இல்லாதனால் வீட்டில் தாயாருடன் சேர்ந்து சிறு சிறு வேலைகளை, துணி துவைப்பது, தண்ணி, அப்போது கிணறு இருந்தது, தண்ணீர் இறைப்பது, அந்த மாதிரி உதவிகளை தாயாருக்கு செய்து கொடுப்போம். இரவில் 1-2 மணி நேரம் படித்து விட்டு அதற்கப்போ உறங்க செல்வோம்.
0: சரி, இப்போ உங்கள் வீட்டில் வேற நிறைய பேர் கூட பிறந்தவங்கலாம் சொல்லிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து பேசுறது, சாப்பிடுமோ, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது, கதை சொல்றது, இப்படி இப்போ எல்லாம் இருப்பாங்கல்ல, எப்படி உங்க?
1: ஆமாம், கண்டிப்பாக. அந்த காலம் இனிமேல் கிடைக்காது என்பது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து சாப்பிடுவது. இப்போதெல்லாம் அவரவர்கள் தனித்தனியாக சாப்பிட்டு விடுகிறார்கள். அப்போதெல்லாம் 7 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். என் தகப்பனார் இருக்க மாட்டார். அவர் வேலையிலிருந்து வருவதே 7:30-8:00-9:00 மணிக்கு தான் வருவார். வந்தவுடன் ஆஃபீஸ் வேலைகளை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட சொல்வார். தகப்பனாருடைய பழகிய காலங்கள் ரொம்ப கம்மி. எல்லாமே தாயாதான் எங்களை படிக்க வைத்தது. எங்களுக்கு மிகவும் ஊக்கம் கொடுத்து மேலே வளர வேண்டும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், விளையாட்டில் ஈடுபாடு கொள்ள வேண்டும், லைப்ரரிக்கு சென்று படிக்க பழக்கத்தை ஏற்படுத்தியதெல்லாம் எங்கள் தாயார்.
0: அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடத்துலேயும் ஆசிரியர்கள் ஒரு தூண்டுதலா வேற இருந்தாங்களா?
1: பெயர்கள் ஞாபகம் இல்லை, பட் கணக்குவாதியார் ரொம்ப கண்டிப்பாக வகுப்பிலேயே அந்த கணக்கை முடித்து காண்பிக்க வேண்டும், இல்லை என்றால் மாலை நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இருந்து திருப்பும் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை சரி செய்து தெரிந்து கொண்டோம் என்பதுக்கு அப்புறமேல் தான் வீட்டுக்கு அனுப்புவார்கள். 6ஆம் கிளாஸ்லிருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன்.
0: அது எங்கே? அது
1: சேலமே தான், கோகுல்நாதன் இந்து மகாஜன் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு நிறைய நல்ல வழக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ராமானுஜம்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூல், 8:25 கேட்டை பூட்டி விடுவார். அதனால் நம்ம 8:20 பள்ளிக்குள் சென்றுவிட வேண்டும். பிரேயர் முடித்துவிட்டு அவர் வகுப்புக்கு செல்ல வேண்டும். அதில் இங்கிலீஷ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரை பார்த்து தான் ஹேண்ட் ரைட்டிங்காக இல்லை அச்சிடப்பட்டதா, போர்டில் கருப்பு போர்டில் அப்படின்றது நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான வாத்தியார். டெய்லி கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்குகளை எழுதி கொண்டு வந்து காலையில் பார்த்து கையெழுத்திட்ட பிறகுதான் வகுப்பையே ஆரம்பிப்பார்.
0: பாருங்க, இவ்வளவு காலம் கழிச்சும் ஒரு நம்ம யார்கிட்ட படிச்சோமோ அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் எல்லாம் ஞாபகப்படுத்தி
1: இருக்காங்கன்னா
0: அப்ப அவங்க எவ்வளவு தூரம் அவங்க டெடிகேட்டிவா
1: இருந்தாங்க. நம்ம கூட இன்வால்வ்டா இருந்தாங்க. நம்மள ஒரு ஊக்குவிக்கும் முறை வந்து பாசத்தோடு இருந்தது. பள்ளி பருவத்தில் NCC-யில் பணியாற்றினேன். அது ஒரு 4 ஆண்டு காலம். மார்னிங் நம் NCC கிளாஸிற்கு வகுப்பது, அளவான சாப்பாடு, நேரத்திற்கு சாப்பிடுவது, இப்படி சிறந்த கட்டுப்பாடுகளே அது கற்றுக் கொடுத்தது.
0: சரி, அதே மாதிரி இப்போ நம்ம கூட பிடித்த மாணவர்கள், அது கூட சில பேரை நம்மளால் மறக்க முடியாது. சில அனுபவங்கள் கூட நமக்கு கிடைச்சிருக்கும். அது வந்து மோசமான அனுபவமும் இருக்கலாம், அல்லது
1: நல்ல அனுபவங்களும் இருக்கிறது.
0: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பள்ளியிலே படித்தபோது 2-3 பசங்களுடன் குரூப் ஸ்டடி, டெய்லி சாயங்காலம் நேரத்தை வீணாக்காமல் எங்களுக்கு தெரியாததை மற்றவர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கற்றுக்கொள்வோம். எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அது சிரமமாக இருக்கிறது என்றால், குரூப்பாக திங்கட்கிழமை காலை அந்த வகுப்பில் அந்த ஆசிரியரிடம் எங்களுக்கு இதெல்லாம் புரியவில்லை, நாங்கள் சேர்ந்தும் பயிற்சி செய்தும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை அப்படின்றத தெரிய சொன்னால் அவங்க அடுத்த முறை நமக்கு அது எப்படி புரியணும், நம்மளுடைய ரீச்சிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பள்ளி பருவத்தில் படிக்கும்போது ஒரு தடவை சங்கராச்சாரியார் சேலத்திற்கு விஜயம் செய்தார். அவர் ஒரு மடத்திலிருந்து நமது பள்ளிக்கு வருவதாக அணுகியிருந்தார்கள். அப்போது எங்களது பள்ளியில் என்னை அதற்கு முதல் மாணவனாக செலக்ட் செய்து அந்த ட்ரெஸ்ஸில் அவரை போய் நடைமுறையாக அழைத்து வந்தோம். அது ஒரு விதமான புது புத்துணர்ச்சியை உடம்பில் கொடுத்தது.
0: அந்த காலத்தில் ஓல்டு SSLC.
1: ஆமாம்,
0: அதுதான் 11th. முடித்த பிறகு அடுத்து பியூசி சேரணும்.

0: அப்படி பல்வேறு விஷயம் இருக்கும்போது சில நேரத்தில் வந்து அதுக்கான வசதி வாய்ப்புலாம் இருக்காது, பல்வேறு இடர்பாடுகள்லாம் இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது?
1: பியூசி அம்மாவின் முயற்சியின் காரணமாக என் தந்தையாரிடம் போட்டியிட்டு, என் தந்தையார் வருமானம் கம்மி என்பதால் இத்தனை குழந்தைகளை படிக்க வைப்பது கொஞ்சம் கடினமாக இருந்தது. என் தாயாரின் முயற்சியாக அனைவருமே நன்றாக படித்து இன்று நல்ல நிலைமையில் உள்ளோம். அவர்கள் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசி சேர்த்திருந்தார்கள். பியூசி படிப்பை முடித்துவிட்டு ஐடிஐயில் சேர்ந்தேன். ஐடிஐயில் டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்புகளை கற்றுக்கொண்டு வேலைக்கு சேர்ந்தேன். சேலத்திலேயே 19-21 வயது ஒரு தனியார் நிறுவனத்திலே, அது தனியார் வியாபாரம் பழுது பார்க்கும் இடமாக இருந்ததால் எனக்கு வியாபாரத்தில் அவ்வளவாக விருப்பம் இல்லை. பழுது பார்த்து கொடுப்பதில் சிறிது அக்கறை அதிகமாக காட்டினேன்.
0: சில மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து பேனை கழட்டி அதை மாட்டுறது, ரேடியோவை கழட்டி திருப்பி சரி பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு இந்த பாலிடெக்னிக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எப்படி அந்த மாதிரி
1: வீட்டில் லைட் எரியலன்னா பல்பை கட்டி மாட்டுறது, தண்ணி பைப்பில் வரலன்னா அந்த பைப்பை கட்டிட்டு துணியை வச்சு சுற்றி அடைச்சிட்டு அதுக்கான அளவு பைப்பை எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வந்து மாட்டுறது, இது மாதிரி சிறு சிறு வேலைகளில் வீட்டில் செய்வோம். அதற்கெல்லாம் தாயார் தான் இதெல்லாத்துக்கும் ஆளை கூப்பிட்டு இருக்க முடியாது, நீங்களே என்னன்னு பாருங்கடா அப்படின்னு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். தாயாருக்கு உதவியாக சமையல் செய்வதும் கற்றுக் கொடுத்தார்கள். ஸோ அனைத்து விதமான சமையல்களையும் சமைத்து சாப்பிடவும் தெரியும்.
0: உங்கள் அம்மாவை பற்றி பேசும்போதே உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது.
1: கண்டிப்பாக
0: அந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க.
1: மனம் தளராமல் ஒரு ஊக்கத்தோடு அதில் சுய முயற்சியும் ஒரு டிசிப்ளினோடும் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்.
0: சரி, இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலாக சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு படத்தில் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற ஒரு பாடல் இருக்கு, அது ஒரு ஊக்குவிப்பான பாடல்,
0: ஒரு தத்துவ பாடல்.
1: ஆமாம்,
0: மனிதர்கள் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சுட்டி காட்டுற ஒரு பாடல்.
1: ஆமாம்,
0: அருமையான பாடல். அந்த பாடலை இப்போ நேயர்களோடு சேர்ந்து நாமளும் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி உங்களது வேலைக்கு போன அனுபவம் வரைக்கும் சொன்னீங்க.
1: ஆமா,
0: சின்ன வயசுலேருந்து. இப்ப வேலைக்கு போன உடனே உங்களுக்குன்னு ஒரு கையில ஒரு காசு வருது, ஒரு சம்பளம் வருது, அதை வந்து முதல் முதல்ல என்ன பண்ணீங்க? அம்மாட்ட போய் கொடுத்தீங்களா? என்ன நடந்தது?
1: முதல் முதல் மாத சம்பளம் எனக்கு 150 ரூபாய்கள் கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கடைக்கு போக சொல்லும் போது எடுத்துட்டு போய் மட்டும்தான் பழக்கம், கையில் பார்த்த பழக்கம் இல்லை. அதனால எடுத்துட்டு போய் அம்மாவிட்ட கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். அம்மாவிடம் கொடுத்தவுடன், இந்த பணத்தை உன்னுடைய வளர்ச்சிக்காக உனக்கு சேர்த்து வைக்கிறேன், உனக்கு எப்பெல்லாம் உன்னை உயர்த்தி கொள்ள தேவைப்படுகிறதோ அப்போது இந்த பணம் உனக்கு உதவும் என்று பணம் சேமிக்கும் வழக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.
0: இல்லை, நிறைய பேர் முதல் மாத சம்பளத்தில் ஒரு வாட்சி வாங்குறது, ஒரு சட்டை வாங்குறது, ஒரு ஷூ வாங்குறது அப்படின்னு நிறைய செலவுலாம்.
1: சிறு வயதிலிருந்து குடும்ப கஷ்டத்தோடு சேர்ந்து வளர்ந்ததுனால அந்த மாதிரி ஆசைகளை வேறு நம்மும் இடம் கொடுக்கவில்லை. தாயாரும் இது மாதிரி ஆசைகள் வளர்றது தப்பு, குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை செய்த பிறகு என்ன மீதம் இருக்கிறதோ அதை கொண்டுதான் நாம் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத அவங்க சிறு வயதிலிருந்தே கத்துக் கொடுத்துட்டு வந்தாங்க.
0: இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்களே, வந்து
1: அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல. அப்ப இருந்தவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நடுத்தரமான மக்கள் தான். ரொம்ப அதிகபட்சம் மீறி போனா டியூப் ஐஸ் வாங்கி சாப்பிடலாம்னு வீட்டுல 5 ரூபாய்க்கு ஆயினும் 3 ரூபாய்க்கு ஆயினும் வாங்கிட்டு போவோம். அதை தவிர வேற ஒன்றும் பெரிய பழக்க வழக்கங்கள் இருக்கவில்லை.
0: சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: சேலத்தில் வேலையை பழுது பார்க்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது அதே கம்பெனியை என்னை சென்னையில் ஒரு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் செய்து அனுப்பித்தார்கள், ட்ரைனிங் என்ற பெயரில். ஸோ சென்னை மவுண்ட் ரோடில் ஒரு கம்பெனியில் வந்து தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தேன். அந்த கம்பெனியின் முதலாளி, 1 மாதத்திற்கு நீ வேலை செய், உன்னுடைய வேலையில் உன்னுடைய பொறுப்பை பொறுத்து நான் அடுத்த முடிவு எடுக்கிறேன் என்றார். அந்த வேலையில் என்னுடைய அக்கறையும் நான் செலவழிக்கும் நேரமும் கம்பெனி நேரத்தை விட அதிகமாக இருந்ததால் அவருக்கு என்னை மிகவும் பிடித்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், நீ அங்கே வேலையை போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு நான் கம்பெனிக்கு அனுப்பிச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம் சொல்கிறேன் அப்படின்னு தயாரிக்கும் நிறுவனத்திற்கே அனுப்பி வைத்து அங்கு அதற்கு தகுந்தான ட்ரைனிங் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்னா, நான் மறுபடியும் ஹோம் டவுனில் வந்து பெற்றோர்களிடம் பர்மிஷனை வாங்கி கொண்டு அந்த கம்பெனியிலும் அவருடைய ஆசீர்வாதத்துடன் திரும்பி சென்னையில் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து 1983 ஜாயின் பண்ணேன்.
0: சரி, இப்போ நீங்கள் ஓரளவு நல்ல வேலைக்கு வந்துட்டீங்க, வயதும் கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் வந்து சரி பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க இல்லையா? என்ன நடந்தது?
1: 83 இங்கே வந்ததுக்கப்புறம் 84-85 வரைக்கும் சென்னையில் இருந்தேன். அப்போ அந்த சென்னை நிறுவனத்தார் வந்து புதுவையிலே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். புதுவையில் இயங்கிக் கொண்டிருந்த கம்பெனி சரியில்லை என்பதை சரிபார்ப்பதற்காக முதலில் அனுப்பிச்சார்கள். அது 85. இந்த ஊர் வந்ததுக்கு அப்புறமேலே இந்த ஊரை ஸ்டடி பண்ண வேண்டிய காலம் வந்தது. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, நீ இப்படியே தனியாளாக இருந்து ஊர் ஊராக போயிட்டு இருந்தால் சரி வராது, அதனால உனக்கு 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறோன்ற ஐடியாவில் இருக்கும், பொண்ணு பார்க்கலாமான்னாங்க.

0: நீங்க என்ன பண்றீங்களோ செய்யுங்க அப்படின்னும். அதன்படி அவர்கள் பொண்ணு பார்த்தார்கள். சென்னையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து சந்தியான ஒரு பொண்ணை எனக்கு திருமண ஏற்பாடு செய்து பண்ணி வைத்தார்கள். எனது மனைவி பரதநாட்டிய டான்சர், நாட்டிய பேருடைய பத்மினியால் அரங்கேற்றம் செய்யப்பட்டவர், அருமையாக நடனம் ஆடுவார். அவர்கள் தமிழ் மொழி உச்சரிப்பு நன்றாக பேசுவார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு 86 கல்யாணமானது. 87 பாண்டியில் குடும்பத்தை ஆரம்பித்தேன். இந்த இடைப்பட்ட பீரியடில் 86 பாண்டிச்சேரியில் எங்கு பார்த்தாலும் வெறும் சைக்கிளாகவே இருந்தது, வாகனங்களே கிடையாது, மிகவும் குறைவான வாகனங்கள். அப்போது என் கம்பெனிக்கு பாண்டிச்சேரியில் 2 மில் இருக்கிறது, சிறு சிறு கம்பெனிகள் இருக்கிறது, அங்கே எல்லாம் வெறும் சைக்கிள் தான் ஓட்டுகிறார்கள், யாரும் வாகனங்களே வைத்துக் கொள்ளவில்லை. ஸோ இருசக்கர வாகனங்களை நம்ம இங்கு அதிகமாக விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து சேல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அப்போதான் ப்ரொமோஷன் ஆகிறேன். வியாபார முறையில் நம்ம இங்கே நிறைய வாகனங்களை விற்கலாம், நமது கம்பெனியின் பெயரை நிலைநாட்டலாம்ன்ற ஒரு முடிவுக்கு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டு பேசணும். அதன்படி ஒரு 4 மாத காலத்தில் மில்லுக்கு 1300 வண்டி வியாபாரம் கொடுத்தோம். அப்படி ஒரு 2000 வண்டி இங்கே விற்றதுக்கு அப்புறமே இல்லை, இந்த வண்டிகளை பழுது பார்த்து வாடிக்கையாளரின் திருப்திக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய இங்கே ஒரு நல்ல விஷயம் தெரிந்த ஆள் தான் தேவை, அதனால் நீ பாண்டியிலே ஏறி சென்னை வர வேண்டாம் என்று எனக்கு பாண்டியிலேயே போஸ்டிங் போட்டார்கள். விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை அது. 42 வருடமாக பாண்டியிலே தான் இருக்கிறேன்.
1: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு உங்க வாழ்க்கையில நிறைவான கருத்துக்கள் பல இதை நாம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா கனிந்த வாழ்வு நிகழ்ச்சிங்கிறது ஒரு முதியோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேர் வந்து வயதான பிறகு ஒரு மனது அளவில் ஒரு தொய்வாயிடுது. அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம சாதிக்க வேண்டியதுன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பிடித்த திரைப்பட பாடல் புதிய பறவை என்ற படத்தில் பார்த்த ஞாபகம் இல்லையோ,
1: எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் புதுவைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு திருமணமும் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு புதுவையில் என்னென்ன நடந்தது?
1: திருமணம் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு 2 வருடம் கழிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே 2 வருஷம் கழித்து வித்யாலயா பள்ளி இங்கே தொடங்கினார்கள். மடத்தில் ஆல்ரெடி எங்களுக்கு பழக்க வழக்கம் இருந்ததால் மடத்தில் கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த பள்ளியிலே அவர்கள் வேலைக்கு சேர்ந்தார்கள். ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பாடம் கற்பிது 3-4 வருடங்கள் அவங்க வேலை பார்த்தார்கள். பையனையும் அதே ஸ்கூலில் சேர்த்துருந்தோம். 4 வருஷம் எல்கேஜி 2nd standard வரைக்கும் படித்தான். இந்த பீரியடில் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து செய்தி வாசிப்பாளர் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு தமிழில். அதையும் ஏற்றுக்கொண்டு மாதத்திற்கு 2-3 முறை வந்து வாசித்து செல்வார்கள். ஒரு 4-5 வருடங்கள் அதை பண்ணி கொண்டிருந்தோம். அது தமிழ் ஸ்கூல்ன்றதுனால இங்கிலீஷ் டைப்பான லாங்குவேஜில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. போஸ்கோ ஸ்கூலில் சேர்த்தோம். ஒரே குழந்தை, நானும் வேலைக்கு போய் அவளும் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால குழந்தையை பார்த்துக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னு யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணுன்ற ஒரு முடிவெடுத்து அவங்க வீட்லேயே தங்கிட்டாங்க. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க. அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து நல்ல அறிவாளி, அது இல்லாமல் நமக்கு ஊக்கம் கொடுக்கறதில் மிகவும் சிறந்தவர்கள்.
0: அதாவது நீங்கள் என்னென்னா ஒரு 2வது தாய் அப்படி சொல்லாங்க.
1: அதற்கு மேலே தாயிடம் வந்து கஷ்டங்கள் வந்து தாய்க்கு தான் கஷ்டம், நமக்கு அதை பற்றி தெரியாது. கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறத பார்த்துட்டு அதை அவங்க ஷேர் பண்ணி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நம்ம மேலே வரலாம் அப்படின்ற ஊக்குவிப்போடு அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தினால் எனது கம்பெனியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஸோ காலையில் 7 மணிக்கு நான் கம்பெனிக்கு வந்தால் ராத்திரி 8 மணி வரைக்கும் வீடு என்ற ஒரு நினைப்பு இல்லாமல் முழுமையாக வேலையை பார்த்து கம்பெனியை வளர்வதற்கும் நான் வளர்வதற்கும் அது உதவியாக இருந்தது.
0: இப்போ அதுக்கு பிறகு உங்கள் பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு லண்டனில் MS ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்தியா வந்தார். இந்தியா வந்ததுக்கு அப்புறமேலும் ஒரு வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேலு படிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி இவரை வாலண்டியராக வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவர் அங்கே தான் கண்டினியூஸாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து இந்தியாவுக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கார், அப் கண்ட்ரீஸ்க்கும் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு.
0: சரி, இப்போ பொதுவாக ஒரு அரசு ஊழியர் அப்படின்னா 60 வயசு ஆனால் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, இன்னிலேருந்து வந்து நீங்கள் வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், ஓய்வு கொடுத்தாச்சுன்றாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் மாதிரி தான் இப்போ ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்க. இப்போ இந்த வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இதில் வயதுன்றதே ஒரு கணக்கு இல்லை, நம்ம மனசு தான் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். வயசு வந்து உடம்புக்கு தான் வருது, உடல் தளர்ச்சி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து வளர்ந்த டிசிப்ளின், சரியான நேரத்திற்கு சரியான அளவான சாப்பாடு, இவை அனைத்தும் வயது முதிர்ந்ததுக்கு அப்புறமேலும் உங்களோட அந்த சுறுசுறுப்பில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி சூரிய உதயம் நேரத்துக்கு வருதோ அது மாதிரி நம்ம கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து நம்மளை வயதானதுக்கு அப்புறமேலு எப்படி ரிட்டையர் ஆகிட்டோமோ, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேலு ஆஃபீஸ் போகிற வேலை இருக்காது, அதுக்கு பதிலாக நம்மளை நம்ம வீட்டுக்குள்ளேயே எந்தெந்த வேலையில் என்கேஜ் பண்ணிக்கலாம், தனது குழந்தைகளுக்கு எப்படி நம்ம மிகுந்த உதவியோடு இருக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்க நேரத்தை வீணாக்காகாமல் இவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, எனர்ஜியாகவும் இருப்பாங்க. மாலை நேரங்களில் குடும்பத்திலேருந்து வெளியில் கொஞ்சம் நடக்கிறதோ இல்லை பார்க்குக்கு வரதோ இல்லை பேர பசங்களை அழைச்சின்னு வெளியில் வரதோ வெளிக்கா

0: காற்றை வாங்கும்போது இன்னும் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. புதுவையில் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது பீச்சு, தாராளமாக போகலாம். அது மாதிரி அவங்க போயிட்டு வர்றதும் ஒரு அரை ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லை, ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை கால் கிலோமீட்டர் நடந்தாலே அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரும். இயற்கையான காற்று, உப்பு கலந்த காற்று உடலுக்கு நல்லது.
1: நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த முதியோர்களுக்கு கூட ஒரு மனசில் வந்து ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்திகள்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த புதுவை வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கனிந்த வாழ்வு.
2: மூத்த குடிமக்களுக்கான இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி சந்திரமோகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
7: ஆமா அண்ணே.
8: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
7: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
9: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
10: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினந்தோறும் காலை 6:15
11: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
12: நேரம் 5:30.

0: மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: உயிருக்கு உயிரெழுத்தாய், மெய்யுக்கு மெய்யெழுத்தாய், உலகுக்கு உயிர்மெய் எழுத்தாய் விளங்கும் குழந்தை

0: செல்வங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை எங்களது பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை கதைகள், பாடல்கள், கலந்துரையாடல்கள், கவிதைகள், விடுகதைகள் போன்றவற்றின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறார்கள். முதலாவதாக அறிவியல் தொடர்பான 10 சுவாரஸ்யமான தகவல்களை கூற வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவிகள் மேனிகா கிஷோரி.
1: பொய் போல தோன்றும் 10 அறிவியல் உண்மைகள். வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் கிஷோரி. இன்றைக்கு நாம் பார்க்க போறது, கேட்டாலும் நம்ப முடியாது ஆனால் 100% உண்மை, 10 ஆச்சரியமான அறிவியல் தகவல்கள். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், தேன் என்றுமே கெட்டு போகாது. எகிப்து பிரமிடுகள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தேன் பானைகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த தேன் இன்னமும் சாப்பிடும் அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேன்ல ஈரப்பதம் கம்மி, அமிலும் தன்மை அதிகம். பாக்டீரியாவால அதுல வாழவே முடியாது.
2: இரண்டாவது, சுக்கிரனில் வருஷத்தை விட நாள் பெருசு. உங்களுக்கு வேலை செய்யற ஒரு நாள் ரொம்ப நீளமா தெரியுதா? அப்படின்னா நீங்க சுக்கிரன் அதாவது வீனஸ் கிரகத்துக்கு தான் போகணும். சுக்கிரன் தன்னைத்தானே சுத்திக்கிறது எடுத்துக்கிற நேரத்தை விட சூரியன் ஒரு தடவை சுற்றி வர எடுத்துக்கிற நேரம் கம்மி. அதாவது சுக்கிரன்ல ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் முடியாது.
1: மூன்றாவது, ஆக்சிஜன்ல நமக்கு தரும் மரங்கள் இல்லை, கடல்கள். நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் பெரும்பாலும் பகுதி மரங்களில் இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். அது தவறு. பூமிக்கு தேவையான 50% ஆக்சிஜன் கடல்ல இருந்து வருது. பாசி பயிர்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் அதாவது பிளான்டோன் தான் உருவாக்குது. இனிமேல் மூச்சு உள்ள வாங்கி இழுத்து விடும் பொழுது கடலுக்கு ஒரு நன்றிய சொல்லுங்க. நான்காவதாக, ஒரே ஒரு மின்னல் 20,000 பிரெட் துண்டுகளை டோஸ்ட் பண்ணலாம். மின்னல்ல எவ்வளவு ஆற்றல் இருக்கு தெரியுமா? ஒரு சாதாரண மின்னல் தாக்குதல்ல சுமார் 1,000,000 ஜூல்ஸ் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல் வச்சு ஒரே நேரத்தில் 20,000 பிரெட் துண்டுகளை டோஸ்ட் பண்ணி சுட சுட சாப்பிடலாம்.
2: ஐந்தாவதாக, வாழைப்பழத்தில் கதிரியக்கம் அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. காலையில வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா? வாழ்த்துக்கள், நீங்க லேசான கதிரியக்கத்தோட இருக்கீங்க. வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. அதுல இயற்கையாகவே பொட்டாசியம் 40 அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடா இருக்கு. ஆனா பயப்பட தேவையில்லை, இது ஆபத்தா மாறணும்னா நீங்க ஒரே நேரத்துல 1 கோடி வாழைப்பழங்களை சாப்பிடணும். ஆறாவதாக, உறைந்து போய் அப்புறம் உயிர் பிடிக்கும் மரத்தவளை. அலாஸ்காவில கடுங்குளிர் காலத்துல வுட் ஃப்ராக் அப்படிங்கிற தவளையோட உடல் அப்படியே பனி போல உறைஞ்சு போயிடுது. அதோட இதயம் துடிக்கல, ரத்த ஓட்டம் இருக்காது, மூளையும் வேலை செய்யாது. ஆனா வசந்த காலம் வந்து பனி உருகினதும் அது உயிரோட எந்திரிச்சு தாவி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். ஏழாவதாக, மனிதனும் வாழைப்பழமும் 60% ஒன்றுதான். திரும்பவும் வாழைப்பழம் தான் மனிதர்களுக்காக நமக்கு. வாழைப்பழத்துக்கும் இடையே 60% ஒரே மாதிரியான மரபணுக்கள் அதாவது டிஎன்ஏ இருக்கு. அது மட்டுமல்ல, மரங்களோட 50% டிஎன்ஏவும் சிம்பான்சிகளோட 98% அதிகமான டிஎன்ஏவும் நமக்கு ஒத்துப்போகுது. எட்டாவதாக, தாவரங்களுக்குள் இருக்கும் ரகசிய இன்டர்நெட். செடிகளும் மரங்களும் பேசிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மண்ணுக்கு அடியில பூஞ்சைகள் அதாவது ஃபங்கி மூலமாக மரங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இதை அறிவியல் உலகம் வுட் வைட் வெப் அப்படின்னு சொல்லுது. இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்களை பகிர்ந்துகுது. ஆபத்து வந்தா மத்த மரத்துக்கு எச்சரிக்கை அனுப்புது. ஒன்பதாவதாக, வானத்துல பஞ்சு போல மிதக்கிற மேகங்கள் பார்க்க லேசாதான் தெரியும். ஆனா ஒரு சாதாரண மேகத்தின் எடை சுமார் 500,000 கிலோகிராம் அதாவது உங்க தலைக்கு மேல 100 யானைகள் மிதந்துக்கிறதுக்கு சமம். கீழே இருக்கிற கதகதப்பான காற்று தான் அதை மேலே தாங்கி பிடிச்சிருக்கு.
1: கடைசியாக, 10வது உண்மை, சரியான வெப்பநிலை அழுத்தம் அமையும் போது தண்ணீரால் ஒரே நேரத்தில் கொதிக்கவும் முடியும், பனிக்கட்டியாக உறைந்து போகவும் முடியும். அறிவியல் படி இதை ட்ரிப்ளிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: கேட்டீங்களா நேர்களே, நம்ம வாழ்ற இந்த உலகம் நாம நினைச்சதை விட ரொம்ப ஆச்சரியமானது. இந்த 10 தகவல்கள் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் எது கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள். இது உங்கள் அன்பான தொகுப்பாளர் மேனிகா. விடைபெறுகிறேன். டாடா.
0: மூட நம்பிக்கையும் அதில் ஒளிந்திருக்கும் அறிவியல் உண்மைகளையும் விளக்க வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் பிரதீபா யாமினி.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: இரவியில் நகம் வெட்டக்கூடாது.
3: அறிவியல் உண்மை. பழைய காலங்களில் மின்விளக்கு இல்லாததால் காயம் ஏற்படாமல் இருக்க இந்த வழக்கம் இருந்தது.
4: இரவில் வீட்டில் துடுப்பம் போட்டு பெருக்க கூடாது.
3: அறிவியல் உண்மை. பழைய காலங்களில் மின்

0: இலக்கு இல்லாததால் மதிப்புள்ள பொருட்கள் தவறுதலாக தூக்கி எறியப்படாமல் இருக்க இந்த பழக்கம் இருந்தது.
1: கண் துடித்தால் நல்லது அல்லது கெட்டது நடக்கும்.
0: அறிவியல் உண்மை. கண் துடிப்பது சோர்வு, மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை போன்ற காரணங்களால் ஏற்படலாம்.
1: முடியை அடிக்கடி வெட்டினால் முடி வேகமாக வளரும்.
0: அறிவியல் உண்மை. முடி வளர்ச்சி அதன் வேர்களை பொறுத்தது. வெட்டுவதால் வேகம் அதிகரிக்காது.
1: தினமும் 5 மணி நேரம் அனைவரும் கட்டாயமாக தூங்க வேண்டும்.
0: அறிவியல் உண்மை. தேவையான தூக்கம் நேரம் வயதுக்கு ஏற்ப மாறுபடும்.
1: புத்தகம் படித்தால் கண் பார்வை கெட்டு போகும்.
0: அறிவியல் உண்மை. சரியான வெளிச்சத்தில் படித்தால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது.
1: அரச மரத்தின் அருகில் மாலையில் போகக்கூடாது.
0: அறிவியல் உண்மை. அரச மரத்தின் அருகில் மாலையில் போகக்கூடாது என்று சொல்வார்கள். இதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால், மரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. ஏனென்றால் அப்போது ஒளி சேர்க்கை நடைபெறாது. அந்த மரத்தின் அருகில் சுவாசித்தால் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். இது உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் உடல்நலக்குறைவு ஏற்படும்.
2: மூட நம்பிக்கை அல்ல. அறிவியலையும் உண்மையையும் நம்புவோம். சிந்தித்து செயல்படுவோம். அறிவால். நன்றி.
3: அடுத்ததாக உங்கள் அறிவுக்கு சவால் விடும் வகையில் எம் பள்ளி மாணவிகள் விடுகதைகள் இதோ. அனைவரும் தங்கள் காதுகளை கூர்மையாக வைத்து கவனித்து விடை சொல்வதற்கு தயாராகுங்கள். விடுகதைகள் விதைக்க வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகள் அஸ்வினி, சிவானி, வித்யா, ஜான்சி.
4: வாட்டர்ஸ் ஹேண்ட்ஸ் பட் கெனாட் கிளாப்.
5: கைகள் இருக்கும் ஆனால் தட்ட முடியாது, அது என்ன?
6: என்னவா இருக்கும்? அ கிளாக், கடிகாரம்.
4: வாட்டர்ஸ் டு பி ப்ரோக்கன் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட்.
5: பயன்படுத்துவதற்கு முன் உடைக்க வேண்டியது
6: என்ன? என்னவா இருக்கும்? அண்ட் எக், முட்டை.
4: ஐ கெட் ஷார்ட்டர் எவ்ரி டைம் யூ யூஸ் மீ. வாட் ஆம் ஐ?
5: என்னை பயன்படுத்த நான் குட்டையாகிறேன். நான் யார்?
6: என்னவா இருக்கும்? A pencil.
4: What goes up but never comes down? What am I?
5: மேலே மட்டுமே செல்லும், கீழே வராது, அது என்ன?
6: Age, வயது.
4: I melt as I give light. What am I?
5: நான் ஒளி தரும்போது உருகுகிறேன். நான் யார்?
6: என்னவா இருக்கும்? A candle, மெழுகுவத்தி.
4: I fall you everywhere but disappear in the dark. What am I? நான் எப்பொழுதும் உங்களை பின்தொடர்வேன், ஆனால் இருட்டில் மறந்து விடுவேன். நான் யார்?
6: யுவர் ஷேடோ, நிழல்.
4: ஐ ஷோ யுவர் ஃபேஸ் பட் நெவர் ஸ்பீக். வாட் ஆம் ஐ? நான் உங்கள் முகத்தை காட்டுவேன், ஆனால் பேச மாட்டேன். நான் யார்?
6: அ மிரர், கண்ணாடி.
4: ஐ ஹாவ் மெனி டீத் பட் ஐ கேனாட் பைட். வாட் ஆம் ஐ? எனக்கு நிறைய பற்கள் உள்ளனர், ஆனால் கடிக்க முடியாது. நான் யார்?
6: என்னவா இருக்கும்? அ கோம், சீப்பு.
4: I have one eye but cannot see. What am I? எனக்கு ஒரு கண் உள்ளது, ஆனால் பார்க்க முடியாது. நான் யார்?
6: A needle, ஊசி.
4: I flow but never get hurt. What am I? நான் கீழே விழுவேன், ஆனால் காயமடைய மாட்டேன். நான் யார்?
6: என்னவா இருக்கும்? Rain, மழை.
4: Thank you.
3: நெகிழி இன்றைய நவீன மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. நெகிழி பற்றிய விழிப்புணர்வு பாடலை நம்மிடையே பாட வருகிறார்கள் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள் கிஷோரி, மனுஷா, சிந்துஜா.

பாக குவியுதுங்க, மண்ணோடு கலக்குதுங்க, மண் வளத்தை கெடுக்குதுங்க. சாக்கடைய அடிச்சுக்கிட்டு மழை வெள்ளம் தடுக்குதுங்க. ஆள் இல்லா நேரம் பார்த்து அங்கே இங்கே எதுக்கு காத்தோடு கலக்குதுங்க. அந்த காத்தையும் தான் கெடுக்குதுங்க. ஆகாயத்தை அடையுதுங்க, அங்காயும் தான் மிதக்குதுங்க. பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும், அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். பதறுதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும், அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும். பார்சல்ல டிஃபன் வாங்கி பக்குவமா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட மிச்சத்தை நெகிழியோட சேர்த்து கட்டி மக்கீர்கள் குப்பையிலும் மக்காத குப்பையிலும்.

அழகு வீதுங்க தெருவில் மாறி மாறி போடுறாங்க மிளகிய, அது மழை போல குவியுதுங்க தெருவில், பஞ்சு மிட்டாய் கலரை போல பளிச்சுன்னு தான் மின்னுதுங்க, அப்பாவி ஆடு மாடு அப்படியே திங்குது, வலி வந்து நோகுதுங்க வயிறு வீங்கி சாவுதுங்க, வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசு தானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க, வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசு தானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவங்களை நினைச்சுதானே வலிக்குதுங்க.

0: என் மனதில் யார், அவருக்கு என்ன பெயர் என்ற தலைப்பில் செய்திகளை தொகுத்து கூற வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ரோகிணி.
1: குறிப்புகள்: நான் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தேன். என்னை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைப்பார்கள். நான் இந்தியாவின் 11ஆவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினேன். மாணவர்களை மிகவும் நேசித்தேன். நான் யார்? டாக்டர் ஏ பி ஜே

0: யார், அவருக்கு என்ன பெயர் என்ற தலைப்பில் செய்திகளை தொகுத்து கூற வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ரோகிணி.
1: குறிப்புகள்: நான் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தேன். என்னை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைப்பார்கள். நான் இந்தியாவின் 11ஆவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினேன். மாணவர்களை மிகவும் நேசித்தேன். நான் யார்? டாக்டர் APJ அப்துல் கலாம். என்னை தேசத்தின் தந்தை என்று அழைக்கிறார்கள். குறிப்புகள்: என்னை தேசத்தின் தந்தை என்று அழைக்கிறார்கள். உண்மையும் அகிம்சையும் பின்பற்றினேன். உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தினேன். அக்டோபர் 2 என் பிறந்த நாள். நான் யார்? மகாத்மா காந்தி.
0: குறிப்புகள்: விண்வெளிக்கு சென்று இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண். நான் ஒரு விண்வெளி வீராங்கனை. கொலாம்பியா விண்கலத்தில் பயணம் செய்தேன். பல இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன். நான் யார்?
1: கல்பனா சால்வா. குறிப்புகள்: நான் கீதாஞ்சலி நூலை எழுதினேன். இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர். இந்திய தேசிய கீதத்தை இயற்றினேன். நான் கவிஞரும் தத்துவானையும் ஆவேன். நான் யார்?
0: ரவீந்திரநாத் தாகூர்.
1: குறிப்புகள்: நான் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர். சமூக நீதிக்காக பாடுபட்டேன். பாரத ரத்ன விருது பெற்றேன். ஏப்ரல் 14 என் பிறந்த நாள். நான் யார்?
0: டாக்டர் BR அம்பேத்கர். போதை தவிர் கல்வியால் நிமிர். மேதையின் பாதையை அழிக்கும் போதை போன்ற பல விழிப்புணர்வு வாசகங்களை அதிகமாக காண முடிகிறது. ஏன், எதற்கு என்று யோசித்து பார்த்தது உண்டா மாணவர்களே? இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கம் பரவலாக காணப்படுகிறது. போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி மனுஷா.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம் நாட்டின் எதிர்கால தூண்களாக விளங்கும் இளைஞர்களை கேட்டால் தாக்கும் ஒரு பெரும் ஆபத்து பற்றி பேசுகிறோம். அதுதான் போதைப் பொருள் பழக்கம். இது தனி மனிதனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சமூகத்தையும் சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு நஞ்சு. போதைப் பொருள் ஏற்படுத்தும் பாதிப்புகள்: இதயம், மூளை, நுரையீரல் மற்றும் கல்லீரல் போன்ற முக்கிய உறுப்புகளை கடுமையாக பாதிக்கின்றன. மனநில சிதைவு, தொடர் கவலை, மன அழுத்தம், பயம் மற்றும் சிந்திக்கும் திறன் இழத்தல் போன்ற மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. சமூகம் மற்றும் குடும்ப அழிவு: போதைக்கு அடிமையாகும் நண்பர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து குற்ற செயல்களுக்கு வன்முறைகளுக்கும் ஈடுபட நேடுகின்றார்கள். நாம் செய்ய வேண்டியவை: மறுப்பு தெரிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் தவறான வற்புறுத்தலுக்கோ அல்லது தற்காலிக மகிழ்ச்சிக்காகவோ போதைப் பொருட்களை ஒருபோதும் தொடக்கூடாது. கவலை அல்லது பிரச்சனைகள் இருந்தால் நண்பர்கள், பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்களிடம் பேசி தீர்வு காண வேண்டும். போதையை நாடக்கூடாது. நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு போதையால் ஏற்படும் ஆபத்துக்களை எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதை என்பது தற்காலிகமான மாயை, ஆனால் அது தரும் துயரம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். எனவே போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதியாக வேண்டாம் என்று கூறி ஆரோக்கியமான, வலிமையான மற்றும் போதையில்லா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.
3: என் பள்ளி மாணவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேசப்பற்று பாடலை பாட வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ருத்திகா ஜெயதரணி.
4: தமிழா

0: வார்த்தையை கேட்டவுடன் நம் மனதில் என்ன தோன்றுகிறது? அழகான முகம், அழகான உடை, அழகான வீடு இல்லையா? ஆனால் ஒரு கேள்வி, கண்ணாடியில் தெரியும் அழகுதான் உண்மையான அழகா? இல்லை, ஒரு ரோஜாப்பூ அழகாக இருக்கும், ஆனால் அதன் மனம்தான் அதை இன்னும் சிறப்பாக்குகிறது. அதுபோல மனிதனுக்கு முக அழகை விட மன அழகுதான் மிகப்பெரிய அழகு. அன்பாக பேசும் வார்த்தைகள் அழகு, மற்றவர்களுக்கு உதவும் கைகள் அழகு, உண்மையாக வாழும் மனம் அழகு, பெற்றோரை மதிக்கும் குணம் அழகு, ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்வது அழகு. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு பள்ளியில் இரண்டு மாணவர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மாணவன் மிக அழகாக இருப்பான், இன்னொருவன் சாதாரணமான தோற்றம்தான். ஆனால் அவனால் முடிந்த உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு செய்வான், அனைவரிடமும் இனிமையாக பேசுவான். ஆண்டு முடிவில் பள்ளியின் சிறந்த மாணவர் என்ற விருது யாருக்கு கிடைத்தது தெரியுமா? அழகான முகம் கொண்ட மாணவனுக்கல்ல, அழகான மனம் கொண்ட மாணவனுக்குத்தான். ஏன் தெரியுமா? முக அழகு காலத்தால் மாறிவிடும், ஆனால் நல்ல குணம் வாழ்நாள் முழுவதும் மனிதனை உயர்த்தும்.
1: நண்பர்களே, இன்று சமூக வலைத்தளங்களில் பலர் வெளித்தோற்ற அழகிற்காக அதிக நேரம் செலவு செய்கின்றார்கள். ஆனால் உண்மையான அழகை வளர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தினமும் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். யாரையும் கேலி செய்யாதீர்கள். உண்மையாக இருங்கள். சிரித்த முகத்துடன் பேசுங்கள். நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த ஐந்து விஷயங்களும் எந்த அலங்காரத்தை விட உங்களை அழகாக மாற்றும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நிறம் அழகல்ல, நற்குணம்தான் அழகு. முடிவாக ஒரு அழகான வரியுடன் நிறைவு செய்கிறேன். முகம் பார்க்கும் உலகத்தில் மனம் பார்க்கும் மனிதராக வாழ்வோம். வெளிப்புற அழகை விட உள்ளத்தின் அழகை வளர்ப்போம். நன்றி.
2: கொசுகளால் பரவும் நோய்கள் பல. அவற்றுள் மனிதனுக்கு மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி சௌமியா.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுகாதார பிரச்சனை டெங்கு காய்ச்சல். டெங்கு என்பது அச்சப்பட வேண்டிய நோய் அல்ல, ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாத ஒரு நோய். டெங்கு எவ்வாறு பரவுகிறது? டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் வகை கொசுக்களால் பரவுகிறது. இந்த கொசுக்கள் முக்கியமாக பகல் நேரங்களில்தான் கடிக்கும். மேலும் இவை வீடுகளிலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள சுத்தமான தேங்கிய நீரில் மட்டும் முட்டையிட்டு பெறுகின்றன. முக்கிய அறிகுறிகள்: திடீரென ஏற்படும் கடுமையான காய்ச்சல், தீவிர தலைவலி மற்றும் கண்களுக்கு பின் வலி, தசை மற்றும் மூட்டு வலி, உடம்பில் சிவப்பு தடிப்புகள் மற்றும் வாந்தி. தடுக்கும் வழிகள்: நீரை தேங்க விடாதீர்கள். வீட்டை சுற்றிலும் மொட்டை மாடியிலும் உள்ள டயர்கள், உடைந்த பாத்திரங்கள், பூத்தொட்டிகள் மற்றும் இளநீர் ஓடுகளில் நீர் தேங்காமல் அகற்ற வேண்டும். பகல் நேரங்களில் உடல் முழுவதையும் மூடும் உடை அணியுங்கள். கொசுவலை மற்றும் கொசு விரட்டுகளை பயன்படுத்துங்கள். முக்கிய எச்சரிக்கை: காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் அதிகமாக எந்த மருந்தையும் உட்கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அதிகளவில் தண்ணீர் மற்றும் திரவ ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது அவசியம். நன்றி.
2: சுதந்திர போராட்ட வரலாற்றை சுருக்கமாக கூற வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ரோகிணி. சுதந்திர போராட்ட
4: ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் பிரிட்டன் ஆட்சியிலிருந்து இந்தியா முழு விடுதலை பெற்றது. பல தியாகிகளின் நீண்ட போராட்டத்திற்கு பின் நாடு சுதந்திரம் அடைந்தது இந்நாள் நினைவூட்டுகிறது. சுதந்திர போராட்டத்தின் முக்கிய கட்டங்கள்: முதல் இந்திய சுதந்திர போர் 1987, மங்கள் பாண்டே தொடங்கி வைத்த சிப்பாய் கழகம் நாடு முழுவதும் தேசப்பற்றை ஏற்படுத்துகிறது. மிதவாத காலம் 1885 இருந்து 1905 வரை கோரிக்கைகள் மூலமாக உரிமைகள் கேட்கப்பட்டன. தீவிரவாத காலம் 1905 இருந்து 1919 திலகர் போன்ற தலைவர்கள் சுயராஜ்யம் வேண்டும் என்று குரல் கொடுத்தனர், போராட்டங்கள் வெடித்தன. காந்தி காலம் 1919 இருந்து 1947 மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்றவற்றை நடத்தினார். விடுதலை அடைதல்: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத போராட்டமும் ஆங்கிலேயரை பலவீனம் படுத்தியது. இறுதியில் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. நன்றி.
2: நீர் மேலாண்மையை பற்றிய கவிதையை படிக்க வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி ரோகிணி.
4: ஏப்ரல் மாதம்

0: இந்தியா.
1: நன்றி, வணக்கம்.
2: அழகு என்றால் என்ன, உண்மையான அழகு எது போன்ற அழகு பற்றிய கேள்விகளுக்கு தன் கவிதைகள் மூலம் பதிலளிக்க வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு மாணவிகள் புவனிஷா கனிஷ்கா.
3: வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பேசப்போகும் தலைப்பு அழகு. அழகு என்ற

0: எனக்கு என்றும் ரொம்ப பிடிக்கும். சித்திர மாதம் தொடக்கம், சிறப்பாய் அதிலே நடக்கும். பள்ளி தேர்வுகள் நடக்கும், படிப்பதில் ஆர்வம் மிகுக்கும். ஆண்டு விடுமுறை கிடைக்கும், அதனால் ஆட்டம் மிகுக்கும். கொளுத்தும் வெயிலில் கிரிக்கெட் கொளுத்தி போட்டு ஆடலாம். ஆறுகள் குளங்கள் சென்று அழகாய் இயற்கை காணலாம். செடிகள் நானும் நடுவேன், சிறப்பாய் நீரும் விடுவேன். கிளைகள் விரிக்கும் அழகை கண்டே நாளும் மகிழ்வேன். பூக்கும் செடிகளை கண்டால் புன்னகை எனக்கும் பூக்கும். பூக்கள் உருவம் மாறி புதிதாய் கனிகள் காய்க்கும். மருத்துவராவே நானும், ஆயினும் உழவை தொழுவேன். பசுமை உலகம் தானே, பசியற்ற நன்மை ஈகும். நீர்நிலை காத்தல் செய்வேன், நீரில் நீச்சல் இடுவேன். நீண்ட தொடக்கம் நல்கும் நன்றாம் ஏப்ரல் வாழ்க. நன்றி.
1: இந்நிகழ்ச்சி நிறைவாக முண்டாசு கவியின் இனிய கவிதைகள் உங்களுக்காக வழங்க வருகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்ருதிகா, ஜெயதர்ஷினி, முகிலன். இப்பாடலுக்கு நாற்காலியில் ஸ்டிக்கு வைத்து இசையமைக்கின்றனர் ஜெகதீஸ்வரன், பாலா.

செல்வங்களே, இதுவரை எம் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தமைக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மிக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிராமப்புற பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளாகிய எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர உந்து சக்தியாக இருந்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு எங்கள் நன்றியினை சிரம் தாழ்ந்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
0: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
0: பிற்பகல் 3:30

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு, இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 137வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது கல்லுக்குள் இறம் படப்பாடல்.

0: இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி உருவாக்க முன்வருமாறு சமூக ஆர்வலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் இன்று காலை ஆகாஷ்வாணியில் நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர் தமது உரையில் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே நமது நோக்கம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். உடல்நலத்தில் அக்கறை செலுத்தும்படி இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டார். போதையின் பிடியில் தனிநபர் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பணியில் இசையமைப்பாளர்களும் எழுத்தாளர்களும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வகையில் விழிப்புணர்வு

0: பிரச்சார நிகழ்ச்சிகளை உருவாக்க முன்வரும்படி அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களின் சாலைகளில் சிறு சிறு பொருட்களை விற்பனை செய்யும் பணியில் லட்சக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டு வருவதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இவர்களுக்காக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் குறித்து அவர் விளக்கி கூறினார். நாடு முழுவதும் இத்திட்டத்தின் மூலம் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தில் பயனடைவோர் 46% பேர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும் என்று கூறிய அவர், அத்துடன் குழந்தைகளின் கல்வி, வீட்டின் தேவைகள் நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். தூய்மை குறித்து தமது உரையில் குறிப்பிட்ட பிரதமர், தூய்மைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குணம் உண்டு என்று கூறினார். ஓரிடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற உறுதி மக்களின் சொந்த அர்ப்பணிப்பாக மாறும்போது அது அந்த இடத்தின் அடையாளத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது என்றும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி ஊக்குவிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடுகள் தோறும் தீபாவளியை முன்னிட்டு மண்ணிலான அகல் விளக்குகளை வாங்கி ஏற்றும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் தேசத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். அவகேடோ பழ சாகுபடியில் சாதனை படைத்து வரும் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி திரு சந்திரசேகரனுக்கு அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தமது உரையின் தொடக்கத்தில் மும்பையைச் சேர்ந்த திரு கிருஷ்ண சேஷாத்ரி என்பவர் உருவாக்கியுள்ள www.bharatrajya.com என்ற வலைதளம் குறித்து பெருமையாக குறிப்பிட்டார். பாரதத்தின் எந்த பகுதியில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதை மிக சுலபமாக இந்த வலைதளம் மூலம் தெரிந்து கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இந்த வலைதளத்தை உருவாக்கிய திரு கிருஷ்ண சேஷாத்ரி உடனும் அவர் உரையாடினார். அப்போது இந்திய வரலாற்றில் இடம் பிடித்த 3 பெயர்களுடன் பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யார் யாருடன் பேசுவீர்கள் என பிரதமர் கேட்டார். மூவரில் முதலாவதாக மாமன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுடன் பேச விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இரண்டாவது ஆளுமையான பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தால் அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்செல்லாம். அதே ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி, அவர்தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். மூன்றாவது ஆளுமை என்று பார்த்தால் அவர் ஒரு பெண், ஒடிசாவைச் சேர்ந்த திரிபுவன் மகாதேவி ஆகியோருடன் பேச விரும்புவதாக கிருஷ்ணா தெரிவித்தார். இவரின் முயற்சி வரலாற்றுத் துறையினருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார். இன்று நாட்டின் மகள்களின் கனவு பயணம் பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து இதுபோன்ற கனவுகளை வளர்க்கும் ஆயிரக்கணக்கான மகள்களை இந்தியா ஒன்றிணைக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த முயற்சிக்கு விஷன் சக்தி சாட் என பெயரிடப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத் துறையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த மாதம் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள கௌதம் புத்தா பல்கலைக்கழகத்தில் சக்தி சாட் திட்டத்தின் 2ம் கட்ட முன்னேற்றம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தேசிய கைத்தறி தினம், வெள்ளையினை வெளியேறு இயக்க ஆண்டு விழா, பிரிவினையின் கொடூரங்கள் நினைவு தினம் போன்றவை இம்மாதத்தில் நினைவு கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஹர்கர் மூவர்ண கொடி பிரச்சாரம் இந்த உணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். 4 நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது பயணத்தின் முதல் கட்டமாக தாஷ்கண்ட் நகருக்கு சென்றார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ அவரை நேரில் வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களும் அந்நாட்டு சுதந்திர நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: உஸ்பெகிஸ்தான் அதிபரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இன்று சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பொருளாதாரம், உயர்கல்வி, சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இரு நாடுகளின் வியூக கூட்டாண்மையின் 15வது ஆண்டு நிறைவும் உஸ்பெகிஸ்தானின் 35வது சுதந்திர ஆண்டு நிறைவும் ஒரே நாளில் அமைவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். செப்டம்பர் 1ம் தேதி வரும் உஸ்பெகிஸ்தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் அதிபர் அந்நாட்டின் உயரிய விருதை இன்று தாஷ்கண்டில் வழங்கினார். இது தொடர்பாக

0: பிரதமர் திரு மோடி சமூக வலைதள பதிவில் இந்த விருதை பெறுவதில் தாம் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமது உஸ்பெகிஸ்தான் பயணத்தை தொடர்ந்து கிர்கிஸ்தான் செல்லும் பிரதமர் நாளை ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் ஆலப்புழாவில் கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். மேலும் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நெறிமுறைகளை கைவிடாமல் பத்திரிகை துறையில் பணியாற்றி வரும் கேரள கௌமுதிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து கேரளாவின் ஆரன் முலா படகு போட்டியையும் அவர் தொடக்கி வைத்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் நிறைவு ஊர்வலத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக தொழில்நுட்ப குழுக்கள், தடவியல் நிபுணர்கள் மற்றும் உபகரணங்களையும் இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
0: 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 4வது விமானம் இன்று நேபாளம் சென்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சார்பில் தடயவியல் நிபுணர்களையும் டிஎன்ஏ பகுப்பாய்விற்கான உபகரணங்களையும் போர்வைகள், உறங்கும் பைகள், தார்பாய்கள், சுகாதார பெட்டிகள் உள்ள நிவாரணப் பொருட்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் 230 அடி நீளமுள்ள பாலத்தை கட்டுவதற்கான உபகரணங்களும் 16 லாரிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. இமயமலை சுனாமி என அழைக்கப்படும் பேரழிவு வெள்ள அபாயத்தால் உருக்குலைந்த நேபாளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 768 அதிகரித்துள்ளது. 5வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 2500 மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கி மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க 15,000 வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் தமது உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வெகுவாக பாராட்டியுள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 68.5 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: மூத்த மருமகளே, இது உனக்கு.
4: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
3: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
5: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
6: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
3: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
6: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 6:27 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ.

நேரம் 6:33, 19 ஆகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இனிய மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடல் மகாநதி சோபனா குரலில். இதோ நேர்களே பாடல்.

நேரம் 6:39 53 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

நேரம் 6:44:20 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதத்தில் அடுத்து எஸ் சௌமியா குரல் ஒலிக்க வருகிறது நேர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேர்களை, இன்று மாலை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் இன்று மாலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி குறித்த நேர்முக வர்ணனையை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 8:00 இன்று காலை 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நியூஸ் ஆர் ஆப்பில் திரையிசை நிகழ்ச்சி நிறைவுபெறும். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவுபெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்றும் 7:57, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்வது எஃப்எம் ரெயின்போவில் 7:02 முதல் 7:15 மன விரும்புதே தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்துதலும் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை இடம்பெறும். இன்றிரவு 8:00 இன்று காலை 11:00 அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி

நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியினுடைய மறுபொழிவரப்பு சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:32 துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தியிலும் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 11:10 நியூஸ் ஆன் ஆப் திரையிசை நிறைவு பெறும். 11:45 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 செய்தி சுருக்கம் இடம்பெறும். இனி நாளை நிகழ்ச்சிகள். முதலில் முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இடுக்கண் அழியாமை வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்ணை வளமாக்கும் மங்கக உரங்கள் குறித்து நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுதுவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுதுவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தேரிக்காடுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. அறிவோம் அறிவியல், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வள. புகையில்லா கிராமம் மற்றும் புகையில்லா கல்வி நிறுவனங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினுடைய மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:59 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை டி சசிதர் அவர்களுடைய புல்லாங்குழல் இசை கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியம் அவர்களுடைய வயலின். எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டால் இன்றைக்கு முகலின் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. பகல் 12:00 டெக்குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றல்கள் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவருடைய பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 மென்றுமினியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம் நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. 4:00 சமஸ்தானம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் ராஜ்கபூர். 5:00 பொன்மாலை பொழுது பேர் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 சட்டப்பேரவை இன்று. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் புதிய ரகங்கள் குறித்து பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா ஜி ராகவேந்திர பிரசாத் அவருடைய பாட்டு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின் அவர்கள்.
8:55 சைபாளி நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ லைவ் கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம்.

மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் சீனிவாசன் முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக் பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சினைகிதிய குக்கரி ஷோ 2:15 காலத்தை வென்ற கானங்கள் மாலை 3:00 ஹலோ டாக்டர் நழுவிய வட்டு மற்றும் பிதுங்கிய வட்டின் அறிகுறிகளுக்கான சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் அஜய் விமல்ராஜ் அவர்கள். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மன விரும்புதே தொலைபேசி ஒளி நேரலை 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல் 9:15 செய்தி சூட சென்னையஞ்சல் 9:30 தேன் சிந்தைய வானம் 11:00 நிகழ்ச்சி நிரல் 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் மாலை 6:10 புதுச்சேரி வானொலியும் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஒளிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சிகரம் படப்பாடல்.

நேரம் 7:05 6 திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து ஒரு பாடல், ஜிக்கி குரலில் ஒலிக்க வருகிறது நேர்களே.

நேரம் 7:10 20 நொடி ஆகிறது. திரையிசையை நிறைவு செய்ய அழியாத கோலங்கள் படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோ ஏவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார்.

உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில்

0: விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மிக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டெயினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25:28. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களே, தண்டாரம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடம் தந்திருக்கக்கூடிய தகவல்கள், அரைக்கீரை சாகுபடி குறித்த விவரங்கள், இதனை ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். சித்திரைப்பட்டம், ஆடிப்பட்டம், மார்கழிப்பட்டம், மாசிப்பட்டம் என்ற பருவமாகும். இதற்கான மண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலத்தன்மை கொண்ட இரு மண்பாட்டு நிலம் மற்றும் செம்ம நிலம் சாகுபடிக்கு உகந்தது. விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ விதைகள் வீதம் தேவைப்படும். நிலம் தயாரித்தல் குறித்த விவரங்கள், தேர்வு செய்த நிலத்தில் 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவுரம், 4 டன் எருவை கலந்து பரவலாக கொட்டி உழவு செய்த பிறகு மண்ணை பயன்படுத்த வேண்டும். பிறகு தேவையான அளவு பாத்திகள் அமைக்க வேண்டும். அடுத்து விதைத்தல் முறைகள் குறித்த விவரங்கள், கீரை விதைகளோடு மணல் கலந்து பாத்திகளில் தூவிவிட வேண்டும். பின்பு கையால் கிளறி பாசனம் செய்ய வேண்டும். நீர் நிர்வாகம் செய்யும் முறை, விதைகள் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளியால் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு 4 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். உரங்கள் இடும் முறை

ஜீவாமிரத கரைசலை மாதம் இரண்டு முறை பாசன நீரில் கலந்து விடலாம். இதனால் கீரைகளின் வளர்ச்சி சீராக இருக்கும். களை நிர்வாகம் எவ்வாறு செய்யலாம் அது குறித்த விவரங்கள். ஒரு வார காலத்தில் முளைக்க ஆரம்பிக்கும், எனவே 10 முதல் 15 நாட்கள் கழித்து களை எடுக்க வேண்டும். பயிரின் எண்ணிக்கையை பொறுத்து பயிர் களைதல் வேண்டும். அடுத்து பூச்சி தாக்குதல் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்கள். பூச்சிகளின் தாக்குதல் காணப்பட்டால் அதனை சமாளிக்க நொச்சி, பிரண்டை, சோற்று கற்றாழை ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்து இடித்து 1 லிட்டர் மாட்டு சிறுநீரில் கலந்து ஒரு நாள் வைத்திருக்க வேண்டும். பின்பு 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி என்ற கரைசல் விகிதத்தில் கலந்து தெளிக்கலாம்.

அறுவடை முறைகள். இந்த கீரையானது 30 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதனை 5 சென்டிமீட்டர் உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளியில் கீரையை அறுவடை செய்ய வேண்டும். இந்த தகவல்களை நமக்காக தந்தவர்கள் தண்டாரம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாசவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்கள் இனி கேட்கலாம். நியூஸ் ஏர் அண்ட் ஆப்பிள் திரையிசை முதலில் வருகிறது சீமராஜா படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நியூஸ் அண்ட் அராப்பில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து கனவே களையாத படப்பாடல், ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது நியூஸ் ஆன் ஆராப்பில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:41. திரையிசையில் அடுத்து ரோஜா கூட்டம் படப்பாடல், ஒலிக்கும் குரல் திப்பு.

0: இதுவரை துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது உஸ்பெகிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்றிரவு கிர்கிஸ்தான் நாட்டிற்கு செல்ல உள்ளார். கிர்கிஸ்தானில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் ஷாங்காய் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். நம்பகத்தன்மையே பத்திரிகையின் முக்கிய நெறி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் ஆலப்புழாவில் கௌமுதி நாளிதழின் 115வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். பிரதமரின் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் தொழில் தொடங்கி முன்னேறி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களின் சாலைகளில் சிறு சிறு பொருட்களை விற்பனை செய்யும் பணியில் லட்சக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டு வருவதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வருமாறு அமெரிக்க தொழில் அதிபர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க

மறுநாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சிக்காகோவில் முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து பேசினார். உள்கட்டமைப்பு வளர்ச்சி, தொழில்நுட்பம், தொடர்ச்சியான சீர்திருத்த நடவடிக்கை ஆகியவற்றால் இந்தியா சர்வதேச அளவில் முதலீடுகளை ஈர்க்கும் நாடாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கேரளத்தில் அம்மாநில சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்த ஒருவார கால ஓணம் சுற்றுலா கொண்டாட்டங்கள் இன்று ஒரு துடிப்பான கலாச்சார போட்டியுடன் நிறைவடைந்தது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், அம்மாநில முதலமைச்சர் வி டி சதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 137வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை இன்னும் சில நொடிகளில் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: பற்றி அறிவிக்கும் சில நொடிகளில் நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு.

0: வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள்

0: இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை, நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேறு எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடக குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள்.

வீடுகள்தோறும் மூவண்ணக்கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக்கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக்கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக்கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக்கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக்கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவாதம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி.

ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய இரண்டு நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலுபுரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/2 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் 1000-க்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான்
காட்டு

நாட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பி தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர்.

0: தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இதுவரை இன்று காலை 11 மணிக்கு ஆகாசவாணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய 137வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேர்லே, இனி கேட்கலாம். துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்வது நியூஸ் அண்ட் அராப்பில் திரைசை பாடல் காதலர் தினம்.

0: இதுவரை துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். உஸ்பெகிஸ்தானில் உயரிய விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானுடன் ஆழ்ந்த நம்பிக்கை, அரவணைப்பு மற்றும் நல்லெண்ணத்தின் அடையாளம் இந்த கௌரவம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் அம்மாநில சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்த ஒருவார கால ஓணம் சுற்றுலா கொண்டாட்டங்கள் இன்று ஒரு துடிப்பான கலாச்சார போட்டியுடன் நிறைவடைந்தது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், அம்மாநில ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர், முதலமைச்சர் வி டி சதீசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி அவந்திபாய் லோதியின் சிலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆபரேஷன்

0: சிந்தூர் நடவடிக்கையின் போது பெண் விமானிகள் முக்கிய பங்காற்றினர் என்று தெரிவித்தார். அரசு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வருமாறு அமெரிக்க தொழில் அதிபர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சிக்காகோவில் முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து பேசினார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை மத்திய அரசின் ஃபிட் இண்டியா மற்றும் கேலோ இண்டியா இயக்கங்கள் சார்பில் இன்று கடற்கரை காந்தி திடலில் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் மக்கள் தலைவர் GK மூப்பனாரின் நினைவு தினம் இன்று அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலம் சிக்னல் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேர்லே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட். இவ்விரு நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, தொடர்வது துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் இரு இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை. திரையிசையில் அடுத்து வருகிறது முதல்வன் படப்பாடல்.

நேரம் 9:41:36 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நியூஸ் அண்ட் ஆப்பில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறது.

0: அடுத்த பாடல் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் தங்க மீன்கள் படப்பாடல்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

நேரம் 9:45 25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் நேர்களே, நியூஸ் ஆனர் ஆப்பில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்து அபியும் நானும் படப்பாடல்.

நேரம் 9:52. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நியூஸ் ஆன் ஆப்பில் திரையசினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் திரையசில் வருகிறது. பிரியமானவளே படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 9:56 44 நொடியாகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேர்கள் திரையசினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நியூஸ் அண்ட் அராப்பில் திரையசை உங்களுக்காக ஒளிவலா வந்து கொண்டிருக்கிறது. திரையசையில் அடுத்து விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் ரம்மி படப்பாடல்.

நேரம் 10:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையினை நியூஸ் சேனர் ஆப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆம்நிலையை திரையிசை உங்களுக்காக ஒளிவில வந்து கொண்டிருக்கிறது. திரையிசையில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களில் வறுமை நிறம் சிவப்பு. இதோ பாடல்.

ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும்.

நேரம் 10:07:28 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையினை நியூஸ் ஆன் அரபில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக ஒளிவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து ஒரு பாடல். இனிய பாடல் இதுவோ நேர்களே.

நேரம் 10:11. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, நியூஸ் ஆனர் ஆப்பில் திரைசினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமான பாடல்களை, இனிய இரவு வேளையில் சுகமான பாடல்களை, இனிய இசையில் அமைந்த அற்புதமான இசையில் அமைந்த சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் திரையில் எடுத்து இதோ உங்களுக்காக சலங்கை ஒளி படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:21. 16:00. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பாடல்களை இனிய இறைவேளையில் கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல். சிப்பிக்கில் முத்து படப்பாடல்.

இதயத்தை இதமாக வருடிச் சென்றது அந்த பாடல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை. நேர்களே, நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரைசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமான பாடல்களை எல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி. இதுவும் அந்த பாடல்.

நேரம் 10:32, 16 நொடியாகிறது. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் திரையிசை. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசையினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் திரையிசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:37 நிமிடம். நேர்லே திரையிசையில் அடுத்து இதோ உங்களுக்காக அழகன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது SP பாலசுப்ரமணியம் குரல்.

நேரம் 10:41 50 நொடியாகிறது. நியூஸ் அண்ட் ஆர் ஆப்பிள் திரையிசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை திரையிசை தரும் அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது உமாரமணன் குரல்.

பூவே உனக்காக படத்திற்காக ஒலித்த குரல் உன்னி கிருஷ்ணன். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை நேரம் 10:51:43. நேர்களை நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் கண்ணுபட போகுதையா படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது, துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: Foreigners, over 2,500 people are still missing following the disaster. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said 149 Indian nationals have been rescued so far in Nepal following the tragedy. India is continuously supporting the relief and rescue operation in flash flood hit Himalayan nation. The government has debunked a post circulating on social media which claims that NEET PG exam question papers were leaked in Jaipur. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, நேரம் 11 மணி 10 நிமிடம். நியூஸ் ஆன் அராப்பில் திரையிசை நிறைவேறுகிறது. இனி தொடர்வது துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகளின் இந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:23:06. நேர்களே, புதுவை வானொலியின் மதியலை 1715 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 11:23:23. வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.